நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 18ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை. 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். மக்கட்பேறு எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இந்த குரலுக்கான விளக்கம், தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர் தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைதானம் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் வழங்கியிருப்பவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஆடு வளர்ப்பில் குட்டிகள் இழப்பை தடுக்கும் வழிகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். மைக்ரோ பிளாஸ்டிக் கண்ணுக்கு தெரியாத பெரும் அச்சுறுத்தல், வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் வாழ்க்கை வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, இன்ஹேலர் சிகிச்சை முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் வி லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 மற்றும் 8:30 மணி முதல் 8:55 வரை நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ நேரலை நிகழ்ச்சி. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திருமதி வாசிகி ராஜாராம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ச்சி பவானி. 2:15 காலத்தை வென்று காணுங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தலசீமியா தினம் குறித்து இரத்த மாற்று மருத்துவத்துறையின் ஜிப்மர் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங் நேரலை நிகழ்ச்சி. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ச்சி அந்துவான். 6:20 மணி முதல் 7 மணி மற்றும் 7:02 முதல் 7:15 மற்றும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே நேரலை நிகழ்ச்சி. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 மணி முதல் 11 மணி வரை தேன் செந்ததே வானம். இரவு 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸ் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்தியும், 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, 1215 KHz இன் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:15 நகர் உலா, 8:02 தகவல் தளம், 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். அமைப்புள் உதவி ஏ கிருஷ்ணவேணி, நிகழ்ச்சி அமைப்பு ரா தியாகராஜன், நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை மாம்பலம் எஸ் சிவகுமார் நாதஸ்வரம், சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 12:00 எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் நாடகம், எழுதியவர் தெல்லாறு நா பானு அவர்கள், அமைப்பு ஏபி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்க்கு விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திருமதி வாசிகி ராஜாராம் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஆர்ச்சி பவானி. 2:15 என்றும் இனியவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஐ மாத்திரை என தொடங்கும் அசாமி மொழி பாடல் இயற்றியவர் சதீஷ் தார், இசை வினை சந்திர மவுத் கல்யாண் அவர்கள் சென்னை அஞ்சல். 2:15 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பராமரிப்பு பணிகள் காரணமாக 3:30 முதல் 5:00 வரை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். மீண்டும் 5:00 இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் தொடங்கும். 5:00 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கும் தேனி வளர்ப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி இடம்பெறும். 8:00 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சிகள் நிரல், 11:10 புதுவை வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 முதல் பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: கேள்வி பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி.
1: இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: கேலண்டர் தாளை கிழிக்கிறோம். ஒரு நாள் கடந்த காலமாகி நம்முடைய பாதத்திற்கு கீழே விழுகிறது. காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலை அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியுள்ளார். நாள் என்பது நம்முடைய வாழ்நாளை அறுக்கிற வாள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த சிந்தனை புதுமையான சிந்தனை இல்லையா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் முயற்சியின் மேன்மையை மிக அழகாக சொல்கிறார். வாழ்க்கையை பாரமாக நினைக்கத் தொடங்கும் போது நம்முடைய நாட்கள் யாவும் பாரமாகி விடுகின்றன. அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வே சுவாரஸ்யமானதுதான். அந்த வாழ்வை இனிக்க வாழ வேண்டும் என்று வள்ளுவம் பேசுகிறது. இழந்ததையும் என்றோ நடந்ததையும் எண்ணி எண்ணி வருந்துவதால் என்ன பயன் என்று வள்ளுவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம் பார்வையில் நாம் தெளிவாக இருக்கும் போது யாருக்காக நாம் அஞ்ச வேண்டும்? நமக்கான பாதையை நாம் உருவாக்கி கொள்ள முயலும் போது தடங்கல்களையும் தடைக்கற்களையும் உடைத்து கடந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். வள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். ஆயிரம் காக்கைகளை விரட்ட ஒரு கல் போதும், ஆயிரம் பிரச்சனைகளை விரட்ட ஒரே ஒரு மன உறுதி போதும் என்று வள்ளுவம் நமக்கு கற்றுத்தருகிறது. மலையை துளைக்கும் சிற்றுளி போல் கவலையை துளைக்கும் சிற்றுளி நம்பிக்கை. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். உலக புகழ் பெற்ற மாவீரனான மகா அலெக்சாண்டர் எப்போதும் நல்ல நூல்களை தன்னுடைய துணையாக கொண்டவர். ஒரு நாளும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கேள்வி கேட்டதே இல்லை. கிரேக்க இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ஹோமரினுடைய இலியட் ஒடிசியை ஆழமாக கற்று தேர்ந்தவர் மகா அலெக்சாண்டர். அவருடைய வெற்றி சிந்தனைகளுக்கு காரணமாக அமைந்தது நூல்கள்தான். அந்த நூல்களை எப்போதும் அவர் கையிலே வைத்திருந்தார். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருப்பதே இல்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் சென்றுவிட்டதென்று சொன்னால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை என்று சொன்னார் டால்ஸ்டாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் அதனால்தான் சொன்னார். தோல்வி கண்டு அஞ்ச வேண்டாம் என்கிற எண்ணத்தை இந்த வள்ளுவம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. முயலும் போதுதான் முட்கள் காலை முத்தமிடும்.

0: வளராத மனமிருந்தால் வளராத மனிதர் இல்லை என்பதை வள்ளுவம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனதிடம் சொல் மனோதிடமே வெல்லும் என்று வள்ளுவர் நமக்குள்ளே பாடத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். அதிர்வின்றி நடப்போம், பணிவாக பேசுவோம், அளவோடு உண்போம், சிக்கனமாக செலவழிப்போம், ஆழமாக சுவாசிப்போம், நிம்மதியாக தூங்குவோம், நேர்த்தியாக உடுத்துவோம், உண்மையாக இருப்போம், சரியாக திட்டமிடுவோம், நேர்மையாக பொருள் ஈட்டுவோம், செலவழிக்கும் முன் சேமிப்போம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உறைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிற அந்த குரல் தான் நினைவுக்கு வருகிறது. மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகு காட்டி ஓட விடுவார் என்று சொல்கிறார் வள்ளுவர்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:14:37. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் பி. சுசீலா அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 25 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பில் குட்டிகள் இழப்பை தடுக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, என்ன கருத்தமுத்து ஒரு சோகமா இருக்காப்ல?
1: வா கருத்தமுத்து, வா.
0: என்ன கருத்தமுத்து, என்ன விஷயம்?
1: கருத்தமுத்து, நான் வளர்க்குற ஆடுல ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இறந்து போச்சு கருத்தமுத்து, அதான் ரொம்ப சோகமாகறேன்.
0: ஏப்பா, ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறது முக்கியமான விஷயம்ப்பா.
1: கருத்தமுத்து, ஆடு வளர்க்கறதுக்கு நிறைய ஆலோசனை சொன்னேன், அது தகுந்த மாதிரி நானும் ஆடு வளர்த்தேன், ஆட்டுக்குட்டிங்க நிறைய போட்டுச்சு, அது மூலமா நல்ல வருமானம் கிடைச்சிது. ஆனா ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நீ சொல்லவே இல்லப்பா.
0: ஏப்பா, நீனா தெரிஞ்சு வச்சிருப்ப அப்படின்னு நான் சொல்லப்பா.
1: சரி கருத்தமுத்து, அடுத்த ஆட்டுக்குட்டிய பறி கொடுக்கறதுக்கு முன்னால இப்பயாவது கொஞ்சம் சொல்லுப்பா விவரமா.
0: ஏப்பா, ஆடு வளர்க்கறது முக்கியம் இல்லப்பா, இந்த ஆட்டு குட்டிகளோட இறப்ப தடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு குட்டின்னு நம்ம நினைக்கிறது அதுதான் நாளைக்கு ஒரு பெரிய செல்வமா நமக்கு அமையும்.
1: ஆமாப்பா, உண்மைதான்.
0: ஏன்னா அது வளர்ந்து அது குட்டி போட்டு அது பேரப்புள்ள காண்ற வரைக்கும் நமக்கு எவ்வளவு லாபம் இருக்கு. அதனால ஒரு குட்டியோட இழப்பு கூட நம்ம வச்சுக்க கூடாதுப்பா.
1: ஆமா,
0: குட்டிகள் இறப்பே இல்லாம நம்ம பாத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நீ வந்து ஒரு 10-15 ஆடு வளர்க்குற.
1: சரி,
0: இப்ப செனை ஆடு குட்டி போட போகுது அப்படின்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்.
1: ஆமா,
0: அப்ப நீ ஒரு மாசத்துக்கு முன்னையே என்ன செஞ்சிடணும், கொட்டைகளை அதை தனிமைப்படுத்தணும்ப்பா.
1: ஓஹோ,
0: ஏன்னா செனை ஆடு நல்லா நிற மாசமா இருக்கிறப்ப ஒரு கெடா ஆடு வந்து ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து செனை களையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆடுகளுக்குள்ளாரே சண்டை வந்துச்சுன்னா வேற ஆடு வயித்துல முட்டிடுச்சு அப்படின்னாலும் இதுக்கு செனை களைய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரிதான்ப்பா நடந்திருக்கும் உன் ஆட்டுக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா, அதான் நினைக்கிறேன்.
0: இல்லன்னா பிறந்து ஒரு மாசத்துக்குள்ளார குட்டிகள் சரியா பராமரிக்கலனாலும் குட்டிகள் இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ கவனிச்சு வளர்க்கணும்ப்பா. ஒண்ணு இல்லப்பா, இந்த ஆடு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே செனை ஆட்டை பிரிச்சு வச்சிடற இல்லையா, அதுக்கு நல்ல சப்போர்ட்டான உணவை நம்ம ஸ்பெஷலா கொடுக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: மக்காச்சோள குருணை ஒரு 100 கிராம், பருத்தி கொட்டை ஒரு 100 கிராம், இத கலந்து கொடுக்கணும். ஆடு குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல ஒரு 50 கிராம் தவிடு கலந்தும் கொடுக்கணும். கொட்டகைய சுற்றியே மேய்ச்சலுக்கு விடணும், ரொம்ப தூரம்லாம் அதை விடக்கூடாது, ஏன்னா அது செனை ஆடா இருக்கும் போது. அப்புறம் போதுமான அளவு சுண்ணாம்பு சத்து கொடுத்தா ஆடுகளுக்கு நோய் தாக்குதல் இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கும்.
1: ஓஹோ,
0: இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 100 கிராம் சுண்ணாம்பு கலந்து அந்த தண்ணி அப்படியே வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தெளிஞ்சு மேலாப்புல நல்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம ஆடை குடிக்க விடணும். குட்டி போட்ட பிறகு குட்டிகளுக்கு சரியான நேரத்துல பால் குடிக்குதா.

0: அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில ஆடுகள் வந்து சரியான முறையில் குட்டிகளுக்கு பால் கொடுக்கலன்னா நாமளே பாலை கறந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி பால் புட்டியில் பால் கொடுக்குறோம்,
1: ஆமாம்,
0: அது மாதிரி குட்டிகளுக்கு கொடுத்து குட்டிகளை நல்ல முறையில் வளர்க்கணும்ப்பா.
1: ஓ, அது மாதிரி கொடுக்கலாமா?
0: ஆ, கொடுக்கலாம்ப்பா. அப்புறம் குட்டி பிறந்து ஒரு 20 நாள் ஆன பிறகு குடற்புழு நீக்க மருந்த மருத்துவருடைய ஆலோசனையோட நம்ம செய்யணும்.
1: ஓஹோ,
0: இந்த குடற்புழு நீக்க மருந்த கொடுக்கறது ரொம்ப முக்கியம்ப்பா. ஆடு குட்டி போட்ட 21 நாட்களுக்கு பிறகு அந்த ஆடு பருவத்துக்கு வர ஆரம்பிச்சிடும்.
1: சரி,
0: இப்படி தனிமைப்படுத்தி பராமரிக்கும் முறையால ஆடுகள்ல கருச்சிதைவு அப்படிங்கறதே இல்லாம பாத்துக்கலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: குட்டிகளுக்கும் ஊட்டமா சத்து கொடுத்து குட்டிகள் இறப்பையும் நம்ம தவிர்த்து நல்ல முறையில லாபம் அடைய முடியும்.
1: அப்படியா?
0: இப்ப இவ்வளவு நேரம்
1: தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
0: முக்கியமான ஒரு விஷயத்த கேட்டிருக்க, பருவத்துக்கு வராம இருக்கு அப்படின்னா ஒண்ணு, அது உடம்புல ஏதோ சத்து குறைவும் இருக்கலாம். நம்ம நிறைய தீவனம் கொடுக்கறோம், அந்த ஆட்டுக்காக உழைக்கிறோம், இது எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த ஆட்டை பொறுத்த அளவுக்கு தாது உப்பு கலவை பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால பருவத்துக்கு வர்றது தள்ளி போயிடும். நீ என்ன பண்ற, தாது உப்பு கலவை கட்டிய வாங்கிட்டு வந்து கேவிக்கல கேட்டினா அவங்களே வாங்கி கொடுக்கறாங்க.
1: சரி சரி,
0: நம்ம ஆடு கொட்டகம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம கட்டி விட்டுட்டோம்னா ஆடுங்க தானா போய் அதை நக்கிட்டு நக்கிட்டு கிடக்கும்.
1: ஓஹோ,
0: உப்பை நக்கிற மாதிரி அதுங்க வந்து நினைச்சுக்கிட்டு இந்த தாது உப்பு கட்டி கலவையை நக்கும். அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி வந்து அந்த தாது உப்பு கலவையை நக்கி நக்கி அதுங்க சாப்பிடும் போது இந்த பருவத்துக்கு வராம இருந்தது இல்ல, அது உடனே மாறி அந்த மாதிரி ஆடுகள் உடனே பருவத்துக்கு வரும். இது வந்து அனுபவத்துல நான் பார்த்தது, அதிகாரிகள்ட்டையும் கேட்டது. இது போக ஆணாடு பக்கத்துல இருக்கும் போதுதான் பெண் ஆடுகள் பருவத்துக்கு வரும் அப்படின்னு என்கிட்ட ஒரு அதிகாரி சொன்னாரு.
1: ஓஹோ,
0: அதனால நம்ம ஆடு வளர்ப்புல இதெல்லாம் மனசுல வச்சு ஆடுகளை வளர்க்கணும். ஏன்னா பெட்டை ஆடுகள் நம்ம வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடுற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு லாபம்.
1: அப்படியா விஷயம்?
0: ஆமாப்பா, குட்டி போடாம இருந்ததுன்னா அந்த ஆடுக்கு எவ்வளவு தீவனம் கொடுக்கறோம், வளர்த்து என்ன பிரயோஜனம்?
1: பிரயோஜனமா இல்லையா?
0: அதெல்லாம் மனசுல வச்சு நீ ஆடு வளர்.
1: சரி,
0: ஏற்கனவே உனக்கு நல்ல முறையில தான் இருக்கு லாபம்.
1: ஆமா,
0: இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டுல இருந்தும் லாபம் அடையணும்னா இதெல்லாம் நீ கவனத்துல வச்சுக்கணும்.
1: கதமுத்த, ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதுன்னு விவரமா விளக்கமா சொன்னப்பா. இதுக்கப்புறம் நான் வளர்க்குற ஆட்டுக்குட்டியில ஒரு ஆட்டுக்குட்டிய கூட இறக்க விட
0: மாட்டேன். இதுதான்ப்பா வேணும். இந்த மாதிரி ஒரு உறுதிமொழியோட ஒவ்வொரு ஆடு மாடு வளர்க்கிற விவசாயியும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுப்பா.
1: கரெக்டா சொன்ன காத்தமுத்த.
0: சரிப்பா கருத்தமுத்து, நான் கிளம்பட்டுமா?
1: கதமுத்த, இந்த ஒரு கட்டு பிறண்ட
0: வச்சிருக்கிறேன்,
1: இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடுப்பா.
0: எப்பா, எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? வேலி ஓரத்துல ஏதாவது புடுங்கினியா?
1: வேலி ஓரத்துல இருந்து பறவையா? பண மரத்துல அந்த உச்சி வரைக்கும் பறந்து போயிருந்தது.
0: ஓஹோ,
1: அதுல கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்து வந்தமா நானு?
0: எப்பா எப்பா, பிறண்டங்கிறது இந்த எலும்பு சம்பந்தமான சொல்றாங்க இல்லையா, எலும்பு வீக்கா இருக்கு, கைகாலெல்லாம் குடையுது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிறண்டைய சாப்பிட்டா நல்லதுப்பா. சில பேர் முதுகு வலிக்குது, கைகால் அங்கங்க குடையுதுலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இது நல்லது. ரத்த மூலத்துக்கும் இது மருந்து.
1: ஓஹோ,
0: வாய்வு பிடிப்பு அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா அருமையா வேலை செய்யும்ப்பா. பிறண்ட பொடியை வச்சு நம்ம சாப்பிடலாம், பிறண்ட ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம், பிறண்ட சூப்பு, பிறண்ட சட்னி, பிறண்டைய வந்து குழம்பு வச்சும் சாப்பிடலாம். அருமையான ஒரு பயிர்ப்பா பிறண்ட.
1: ஓஹோ,
0: நிறைய மருத்துவ குணம் இருக்குது, பல வகைகளும் இருக்குது இதுல. ஆமா, ஓலை பிறண்டை இருக்கு, உருட்டு பிறண்டை இருக்கு, இனிப்பு பிறண்டை இருக்கு, புளிப்பு பிறண்டை இருக்கு, முப்பிறண்டை இருக்குது, பல வகை இருக்குப்பா.
1: பிறண்டல இவ்வளவு வகைகளா?
0: ஆமாப்பா, எல்லா பிறண்டையும் சாப்பிடலாம். நல்ல வேலை எனக்கு இத கொடுத்த. ஏன்னா என் பொண்டாட்டி வேற நேத்தெல்லாம் இடுப்பொலி இடுப்பொலின்னு இருந்தது, இத போய் நம்ம ஒரு குழம்பு வச்சு மருந்து குழம்பா சாப்பிட வேண்டியதா இன்னைக்கு. சரிப்பா கத்தமுத்தே, நான் கிளம்புறேன்.
1: சரி, பாத்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பில் குட்டிகள் இழப்பை தடுக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பெறத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்

செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7 8

0: என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416 14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின்விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சயத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும்.

0: தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மைக்ரோ பிளாஸ்டிக் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் அச்சுறுத்தல். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: மைக்ரோ பிளாஸ்டிக்குகள், இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் அச்சுறுத்தல். இன்றைய நவீன உலகில் பிளாஸ்டிக் பயன்பாடு தவிர்க்கவே முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் நாம் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைந்து உருமாறி வெயில் காரணமாகவும் மழை காரணமாகவும் நம் கண்ணுக்கே தெரியாத வகையில் பூமியை ஆக்கிரமித்து வருகின்றன. அவைதான் மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுகிறது. 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவுடைய மிகச்சிறிய பிளாஸ்டிக் துகள்களும் துண்டுகளும் தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதன்மை மைக்ரோ பிளாஸ்டிக், 2 நிலை மைக்ரோ பிளாஸ்டிக். அழகு சாதன பொருட்கள், பற்பசை மற்றும் துப்புரவு பொருட்களிலிருந்து நேரடியாக சேர்க்கப்படுபவை. 2 பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது பாட்டில்கள், பைகள், சூரிய ஒளி மற்றும் கடல் அலையினால் சிதைவடைந்து உருவாகும் துகள்கள். நாம் குடிக்கும் நீர், உண்ணும் உணவு, குறிப்பாக கடல் உணவுகள் மற்றும் சுவாசிக்கும் காற்று ஆகியவற்றின் வழியாக மைக்ரோ பிளாஸ்டிக் நம் உடலுக்குள் நுழைகிறது. இவை இரத்த நாளங்களில் கலந்து கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் நுரையீரலில் தங்கி வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிளாஸ்டிக்கில் உள்ள வேதிப்பொருட்கள் மனித உடலின் ஹார்மோன் சமநிலையை சீர்குலைக்கின்றன. நீண்ட கால அளவில் இவை செல்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன. இவைதான் சுட சுட பிளாஸ்டிக் கப்புகளில் டீ அருந்துவதும் காபி அருந்துவதும். இதன் மூலமாக இந்த மைக்ரோ துகள்கள் நமக்கே தெரியாமல் நம் உடலில் கலந்து விடுகின்றன. ஒரு ஆய்வு தகவலில் ஒரு பாலூட்டும் தாயிடம் இருந்து வரக்கூடிய தாய்ப்பாலில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கள் கலந்திருப்பதாக தெரிவிக்கின்றன. அது மட்டுமன்றி மனித மூளையிலும் மனிதனுடைய இரத்த நாணங்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாக ஆய்வு தகவல்களில் கண்டறியப்பட்டுள்ளது. நிலத்திலும் நீரிலும் வாழும் விலங்குகள் மைக்ரோ பிளாஸ்டிக்குகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீன்கள் மற்றும் ஆமைகள் மைக்ரோ பிளாஸ்டிக்கை உணவு என நினைத்து உட்கொண்டு விடுகின்றன. இது இவற்றின் செரிமான மண்டலத்தை அடைத்து பசியின்மையை உண்டாக்கி மரணத்தை ஏற்படுத்துகிறது. சிறிய மீன்களை பெரிய மீன்கள் உண்ணும்போது இந்த நச்சுத்தன்மை முழு கடல் உணவுச் சங்கிலியையுமே பாதிக்கிறது. கடலோர பகுதிகளில் வாழும் பறவைகள் பிளாஸ்டிக் துகள்களால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. பறவைகள் மிதக்கும் பிளாஸ்டிக் துகள்களை இறை என்று கருதி தங்கள் குஞ்சுகளுக்கு ஊட்டுகின்றன. இதனால் குஞ்சுகள் போதிய ஊட்டச்சத்தின்றி உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. பிளாஸ்டிக் துகள்கள் பறவைகளின் வயிற்றில் தங்கி அவை உண்மையான உணவை உட்கொள்ள முடியாமல் தவிக்கின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக்கை பரவலாக தடுக்க நாம் அன்றாட வாழ்வில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பைகள், ஸ்ட்ராக்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு துணிப்பைகள் மற்றும் சில்வர் பாட்டில்களை பயன்படுத்த வேண்டும். மைக்ரோ பீட்ஸ் உள்ள ஃபேஸ் வாஷ் மற்றும் ஸ்க்ரப் போன்ற பொருட்களை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சிக்கு அனுப்ப வேண்டும். பாலிஸ்டர் போன்ற செயற்கை இழை ஆடைகளை துவைக்கும் போது மைக்ரோ பிளாஸ்டிக் நார்பொருட்கள் வெளியேறுகின்றன. முடிந்தவரை பருத்தி ஆடைகளையும் கதர் ஆடைகளையும் உடுத்துவோம். மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சினை மட்டுமல்ல. நாம் தினம்தோறும் அணுகின்ற செருப்பு முதல் நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வளையல்கள், பிளாஸ்டிக் பேனாக்கள், பிளாஸ்டிக் தட்டுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் என அனைத்திலிருந்தும் உடைந்து சுக்கு நூறாக பல மில்லியன் துகள்களாக மாறப்பட்டுள்ளதே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக். அதனால் மனித குலத்தின் ஆரோக்கியத்திற்கான சவாலாக உள்ள

0: இந்த பிளாஸ்டிக் இல்லா உலகம் என்பது கடினமாக தோன்றினாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் எடுக்கக்கூடிய சிறு சிறு முயற்சி மட்டுமே எதிர்கால தலைமுறைக்கு ஒரு தூய்மையான பூமியை விட்டு செல்ல ஏதுவாக அது அமையும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மைக்ரோ பிளாஸ்டிக் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் அச்சுறுத்தல். வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொல்கத்தா வருகிறார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி சட்டமன்ற குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அபுதாபியில் நேற்று நடைபெற்ற இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான முத்தரப்பு கூட்டத்தில் இந்திய வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி பங்கேற்றார். இதில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சிறப்பு தூதர் ரீம் அல் ஹாஷிமி மற்றும் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் பொதுச் செயலாளர் திரு மார்டின் பிரையன்ஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மூன்று நாடுகளும் தங்களது கூட்டாண்மையை வலுப்படுத்தவும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பணிகளை முடிக்க தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்கவும் ஒப்புக்கொண்டன. இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு தோ லாம் மும்பை பங்குச்சந்தையை நேற்று பார்வையிட்டார். அங்கு நடைபெற்ற பங்கு பரிமாற்றம் குறித்து அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸை வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசினார். வெனிசில் நடைபெறும் 61வது சர்வதேச ஓவிய கண்காட்சியில் இந்தியாவின் தேசிய அரங்கை மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் நேற்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இது நாட்டின் கலாச்சார நினைவகத்தின் வலிமையையும் இந்தியாவை உலகத்தோடு இணைக்கும் கலை வெளிப்பாட்டின் சக்தியையும் பிரதிபலிப்பதாக கூறினார். ஒழுக்கமான, பொறுப்புள்ள மற்றும் தேசபக்தி கொண்ட இளைஞர்களை உருவாக்குவதில் சைனிக் பள்ளிகள் முக்கிய பங்காற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். திருவனந்தபுரம் அருகேயுள்ள சைனிக் பள்ளியில் நேற்று தொடங்கிய 52வது அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கான எதிர்கால அதிகாரிகளை உருவாக்குவதில் கல்வியின் சிறப்பு, தலைமைத்துவம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: ஆப்பிரிக்காவில் அடிக்கவிருந்த தீவிரமான போராட்ட புயலை குறித்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதை போல் நேட்டாளுக்கு இன்னும் 4 நாள் பிரயாணமே பாக்கியிருந்த சமயத்தில் கடலில் கடுமையான புயல் காற்று வீசியது. அது டிசம்பர் மாதம் பூமத்திய ரேகைக்கு தெற்கில் உள்ள பகுதிக்கு, அதுவே கோடைக்காலம். ஆகையால் அப்பருவத்தில் தென் சமுத்திரத்தில் பெரியதும் சிறியதுமாக புயல் காற்றுகள் அடிப்பதும் சகஜம். ஆனால் எங்களை தாக்கிய புயலோ மிக கடுமையானது, நீண்ட நேரம் அடித்தது. எனவே பிரயாணிகள் திகில் அடைந்து விட்டனர். அது பயபக்தி நிறைந்த காட்சியாக இருந்தது. எல்லோருக்கும் பொதுவாக ஏற்பட்ட அபாயத்தில் சகலரும் ஒன்றாகிவிட்டனர். முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் முதலிய எல்லோரும் தங்களுடைய வேற்றுமைகளையெல்லாம் மறந்துவிட்டு ஒன்றை, ஒரே கடவுளை நினைத்தார்கள். சிலர் அநேக வேண்டுதல்களை செய்து கொண்டனர். பிரயாணிகளின் பிரார்த்தனைகளில் கப்பல் கேப்டனும் கலந்து கொண்டார். புயல் ஆபத்துக்கு இடமானதுதான் என்றாலும் அதையும் விட மோசமான புயல்களை தாம் அனுபவித்திருப்பதாக கேப்டன் பிரயாணிகளுக்கு உறுதி கூறினார். சரியான வகையில் கட்டப்பட்ட கப்பல் எந்த புயலையும் சமாளித்து தாங்கிவிடும் என்றும் விளக்கினார். ஆனால் பிரயாணிகளை தேற்ற முடியவில்லை. கிரிச் என்ற சப்தமும் முறியும் சப்தமும் கப்பலின் பல பாகங்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. கப்பலில் பிளவு கண்டு எந்த நேரத்திலும் தண்ணீர் உள்ளே புகுந்துவிடக்கூடும் என்பதை அந்த சப்தங்கள் நினைவுபடுத்தி வந்தன. கப்பல் அதிகமாக அப்படியும் இப்படியும் ஆடியது. எந்த கணத்திலும் கவிழ்ந்துவிடக்கூடும் என்று தோன்றியது. மேல் தளத்தில் இருக்க முடியும் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாம் அவன் சித்தம் போல் நடக்கும் என்று சொல்லாதவர் இல்லை. 24 மணி நேரம் இவ்விதம் அல்லல் பட்டிருப்போம் என்பது என் ஞாபகம். கடைசியாக வானம் நிர்மலமாயிற்று. சூரியனும் காட்சியளித்தான். புயல் போய்விட்டது என்று கேப்டன் அறிவித்தார். கப்பலில் இருந்தவர்களின் முகங்களில் ஆனந்தம் பொங்கியது. ஆபத்து மறைந்ததோடு அவர்களின் நாவிலிருந்து கடவுள் நாமமும் மறைந்தது. திரும்பவும் தின்பது, குடிப்பது, ஆடுவது, பாடுவது என்பவற்றில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். மரண பயம் போய்விட்டது. ஒரு கணம் மெய்மறந்து ஆண்டவனை துதித்த பக்தி போய் அவ்விடத்தை மாயை மூடிக்கொண்டு விட்டது. வழக்கமான நமாஸ்களும் பிரார்த்தனைகளும் பின்னாலும் நடந்து வந்தன என்பது உண்மையே. ஆனாலும் அந்த பயங்கர நேரத்தில் இருந்த பயபக்தி அவற்றில் இல்லை. அப்புயல் மற்ற பிரயாணிகளுடன் என்னை ஒன்றாக பிணைத்து விட்டது. இதுபோன்ற புயல்களின் அனுபவம் எனக்கு இருந்ததால் புயலை பற்றிய பயம் எனக்கு சிறிதும் இல்லை. கடல் பிரயாணம் எனக்கு பழக்கப்பட்டு போனபடியால் எனக்கு மயக்கம் வருவதே இல்லை. ஆகையால் பயமின்றி பிரயாணிகளிடையே நான் அங்கும் இங்கும் போக முடிந்தது. அவர்களுக்கு ஆறுதல் கூறி உற்சாகப்படுத்தி வந்தேன். புயல் நிலைமையை குறித்து கேப்டன் கூறிய தகவலை புயல் அடித்தபோது மணிக்கு மணி அவர்களுக்கு கூறுவேன். இவ்விதம் ஏற்பட்ட நட்பு எவ்வளவு தூரம் எனக்கு உதவியாக இருந்தது என்பதை சொல்லுகிறேன். December 18 or 19 1896 கப்பல் டர்பன் துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சியது. நாதேரி என்ற கப்பலும் அன்றே வந்து சேர்ந்தது. ஆனால் உண்மையான புயல் இனிமேல்தான் அடிக்கவிருந்தது. December 18 இரு கப்பல்களும் டர்பன் துறைமுகம் வந்து சேர்ந்தன என்பதை கவனித்தோம். தென்னாப்பிரிக்க துறைமுகங்களில் நன்றாக வைத்திய பரிசோதனை செய்யப்படுவதற்கு முன் பிரயாணிகள் இறங்க அனுமதிக்கப்படுவதில்லை. தொத்து நோயால் பீடிக்கப்பட்டவர் எவராவது கப்பலில் இருந்தால் அந்த கப்பலிலிருந்து யாரையும் இறங்க விடாமல் குறிப்பிட்ட காலத்திற்கு வைத்திய கண்காணிப்பில் தூரத்தில் நிறுத்தி வைத்து விடுவார்கள். நாங்கள் கப்பல் ஏறிய சமயத்தில் பம்பாயில் பிளேக் நோய் பரவியிருந்ததால் கொஞ்ச காலத்திற்கு இந்த விதமான சுத்திகரணத்திற்கு நாங்கள் ஆளாக

0: ஆக நேரலாம் என்று பயந்தோம். வைத்திய பரிசோதனைக்கு முன்னால் ஒவ்வொரு கப்பலிலும் ஒரு மஞ்சள் நிற கொடி பறக்க வேண்டும். யாருக்கும் நோய் இல்லை என்று டாக்டர் அத்தாட்சி கொடுத்த பிறகே அக்கொடி இறக்கப்படும். அந்த மஞ்சள் கொடியை இறக்கிய பின்னரே பிரயாணிகளின் உற்றார் உறவினர்கள் கப்பலுக்குள் வர அனுமதிக்கப்படுவார்கள். அதன்படி எங்கள் கப்பலிலும் மஞ்சள் கொடி பறந்தது. டாக்டர் வந்து எங்களை பரிசோதித்து பார்த்தார். 5 நாட்களுக்கு இக்கப்பலிலிருந்து யாரையும் இறங்க அனுமதிக்கக்கூடாது என்று டாக்டர் உத்தரவிட்டார். ஏனெனில் பிளேக் கிருமிகள் வளருவதற்கு அதிகபட்சம் 23 நாட்கள் ஆகும் என்பது அவர் கருத்து. ஆகையால் எங்கள் கப்பல் பம்பாயிலிருந்து புறப்பட்டு 23ஆம் நாள் முடியும் வரையில் அதிலிருந்து பிரயாணிகளை இறக்காமல் தனித்து வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு காரணம் சுகாதாரத்தை பற்றிய கவலை மட்டுமல்ல, அதைவிட முக்கியமான வேறு காரணங்களும் உண்டு. டர்பனில் இருந்த வெள்ளைக்காரர்கள் எங்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று கிளர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த உத்தரவுக்கு இக்கிளர்ச்சி ஒரு காரணம். டர்பனில் அன்றாடம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தாதா அப்துல்லா கம்பெனியார் தவறாமல் எங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தனர். வெள்ளைக்காரர்கள் தினந்தோறும் பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்தி வந்தனர். தாதா அப்துல்லா கம்பெனியை எல்லா விதங்களிலும் மிரட்டி கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில் அக்கம்பெனிக்கு ஆசை வார்த்தைகளையும் கூறி வந்தனர். இரு கப்பல்களும் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டால் கம்பெனிக்கு தக்க நஷ்டஈடு கொடுத்து விடுவதாகவும் சொன்னார்கள். ஆனால் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்துவிடக்கூடியவர்கள் அல்ல தாதா அப்துல்லா கம்பெனியார். சேத் அப்துல் கரீம் ஹாஜி ஆதம் அச்சமயம் அந்த கம்பெனியின் நிர்வாக பங்குதாரராக இருந்தார். எப்படியும் கப்பல்களை கரைக்கு கொண்டு வந்து பிரயாணிகளை இறக்கியே தீருவது என்று அவர் உறுதி கொண்டிருந்தார். அவர் தினந்தோறும் விவரமாக கடிதங்களை எழுதி எங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். என்னை பார்ப்பதற்காக டர்பனுக்கு வந்த காலஞ்சென்ற மன்சுக்லால் நாசர் அச்சமயம் அதிர்ஷ்டவசமாக அங்கே இருந்தார். அவர் திறமை வாய்ந்தவர், அஞ்சாதவர், இந்திய சமூகத்திற்கு வழிகாட்டி வந்தார். அக்கம்பெனியின் வக்கீலான லேப்டனும் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர். வெள்ளைக்காரர்களின் போக்கை அவர் கண்டித்தார். இந்திய சமூகத்தினிடம் கட்டணம் வாங்கும் வக்கீல் என்ற முறையில் மட்டுமன்றி அச்சமூகத்தின் உண்மையான நண்பர் என்ற முறையிலும் அவர்களுக்கு அவர் ஆலோசனை கூறி வந்தார்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNES இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறை

0: இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்கம், அசாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஷ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிகளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது.

0: உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லட்சுமி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. நான்கு நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இன்ஹேலர் சிகிச்சை முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்ஹேலர் தெரப்பி, இது முக்கியமான சிகிச்சை முறை. ஆஸ்மா பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கு, தவறான கருத்துக்களா இருக்கு. ஆரம்பிச்சா நீண்ட காலம் எடுக்கிற மாதிரி இருக்குமா, இதே அடிக்ட் ஆயிருமா, பழக்கம் ஆயிருமா, சைட் எஃபெக்ட்ன்றது அதிகமா இருக்கும் தவறான கருத்துக்கள் இருக்கு. நம்ம கூச்சப்படுறோம், நம்ம மத்தவங்க என்ன சொல்லுவாங்க தயங்குறோம், இதான் முக்கியமான காரணங்கள். மீதி காரணங்கள் அதுதான் வதந்தி தான். அதை நம்ம எடுக்க எடுக்கதான் நம்ம அதுக்கு குறையும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க, மாத்திரை மருந்து ஊசினாலே நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது குணப்படுத்த முடியாது. அப்போதைக்கு கட்டுப்படுத்த தான் மாத்திரை மருந்து போக இந்த ஊசி எல்லாமே. இன்னும் ஒன்று தான் நம்ம திருப்பியும் வராம நம்ம அதை பாதுகாத்துக்கும். காம்பினேஷன் டைப் ஆஃப் மருந்துகள் நம்ம இப்போ பயன்படுத்தி வரும். அது ரெண்டுமே குணப்படுத்தும், அது மீண்டும் வராம பார்த்துக்கும். ரிசர்ச்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்தியாவில 13% ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்கன்னா அதுல முக்காவாசி பேர் மருந்து எடுக்கல, இன்னிலரே எடுக்க மாட்டாங்க. இதனாலேயே நம்மளுக்கு பாதி பேருக்கு இந்த ஆஸ்மா கண்ட்ரோல் ஆகுறது இல்ல, போக போக பிரச்சனைகள் அதிகமா ஆயிட்டு மோசமான ஸ்டேஜ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இது இன்னிலர்ல நிறைய டைப் இருக்கு, டைப் ஆஃப் இன்னிலர்ஸ் இருக்கு. சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே எடுக்கிற மாதிரி இன்னிலர்ஸ் இருக்கு. அது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வந்து மருந்து மாத்திரை போட்டு உடச்சி உரிகிற வகை இருக்கு, இன்னொன்னு வந்து சென்ட் பஃப் அடிக்கிற மாதிரி ஒரு இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் அது வந்து எடுக்க முடியாது. அதனால அந்த பஃப் கூடையே ஸ்பேஸ் சொல்லுவோம், ஒரு குழல் மாதிரி இருக்கும். அது மருந்து கூட சேர்த்து நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு ஈஸியா அவங்களால சுவாசிக்க முடியும். அந்த மருந்து நம்மளுக்கு சுவாச குழலுக்கு அனுப்பணும். அதே பெரியவங்களுக்கு 20-40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு விவரம் நல்லா இருக்கும், எப்படி எடுக்கணும் தெரியும். சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மாத்திரை போட்டு உடச்சி கொடுக்கற மாதிரி நம்ம டிவைஸ் கொடுக்கலாம். சோ இது மாதிரி பல வகையான இன்னொரு டிவைஸ் இருக்கு. அதை நம்ம எடுக்க எடுக்க தான் நம்மளுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இன்னிலர் எடுக்கனால நம்ம கூட அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து மருந்து நேரடியாக உங்களுக்கு நுரையீரலுக்கு போகும். மற்ற நீங்க ஊசி மருந்து மாத்திரலாம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடலுக்கு போகும், அப்புறம் ரத்தத்தில் கலக்கும், ரத்தத்திலிருந்து போய் நுரையீரலுக்கு போகும், அப்போதான் நுரையீரலுக்கு போய் வேலை செய்யும். ஆனால் இந்த இன்னிலர்ன்றது உங்களுக்கு கம்மியான டோஸே போதும். டோஸ் வந்து நேரடியாக நுரையீரலுக்கு போகிறதுனால உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எடுக்கிற மருந்து உடனே வேலை செய்யும். உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ன்றது, சைட் எஃபெக்ட்ன்றது ரொம்ப கம்மி தான். ஆஸ்மான்றது மருந்து மாத்திரம் தொடர்ந்து எடுக்க வேண்டிய நிலைமை. தொடர்ந்து மாத்திரம் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வயிறு புண்ணு வர வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு படபடப்பு வரும், மாத்திரனால பாதிப்பு ரொம்ப அதிகம். அதே இன்னிலர் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து எடுக்க எடுக்க உங்களுக்கு டோஸ் கம்மியாகும், சைடு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. மற்றபடி அந்த அளவு பெரிய பாதிப்பு சைடு எஃபெக்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இன்ஹேலர் சிகிச்சை முறை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30, 9 FM ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. ஒரு சின்ன விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில நான் உங்களோட ஆர்ஜி தேவி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லீங்களா. சோ வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் என்ன, நம்ம வந்து ஒரு சூப்பரா வந்து தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு சூப்பர் ஹிட் சாங்ஸ் காலையில கேட்டு என்ஜாய் பண்றதா இல்லீங்களா. சோ இன்னைக்கு அந்த வகையில உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்குள்ள தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா. சோ இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக செஞ்சிலுவை தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. சோ இது சார்ந்த கேள்விதான் உங்களுக்கும் இன்னைக்கு இருக்க போகுது. இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினத்தின் கருப்பொருள் என்ன? சோ ஒவ்வொரு வருடமும் இந்த தினம் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு கருப்பொருளோட நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறோம். சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா. சோ நம்ம நிகழ்ச்சி வாயிலாக தெரிஞ்சுக்க போறோம். சோ நிகழ்ச்சிக்கான கேள்வியை மறுபடியும் சொல்றேன், இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினத்தின் கருப்பொருள் என்ன? இதுதான் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ் குள்ள போயிட்டு வணக்க மக்களை போஸ்டர் இருக்கும். இந்த போஸ்டர் கீழே உங்களோட பதில்களை நீங்க வந்து பதிவிட போறீங்க. நிகழ்ச்சி நிறைவாக யாரெல்லாம் வந்து சரியான பதில் சொல்லிருக்காங்க, நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆல்மோஸ்ட் வந்து இப்பவே நிறைய பேர் அவங்களோட பதில்களை பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க. நிகழ்ச்சிக்கான கேள்வியை மறுபடியும் உங்களுக்காக ரிப்பீட் பண்ணிடுறேன், இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினத்தின் கருப்பொருள் என்ன? இந்த கேள்விக்கு பதில் நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய பதில வந்து டைப் பண்ணிட்டே இருங்க. இப்ப பாடல் கேட்கலாம், நானும் ரவுடி தான் படத்திலிருந்து.

சூப்பரான ஒரு சாங் கேட்டுட்டு வந்தாச்சு இல்லைங்களா. ஸோ வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில வந்து பாடலுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான ஸ்பெஷல் நம்ம ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாங் கேட்கறது ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லைங்களா. ஸோ உங்களுக்காக க்வெஸ்சன் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை தினம் மற்றும் செம்பீரை தினம் கடைபிடிப்பதோடைய கருப்பொருள் என்ன? ஸோ இதுதான் கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதில் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியில வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி போஸ்ட்ல உங்களுடைய பதில்களை நீங்க எல்லாருமே வந்து பதிவிட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னும் வந்து தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல வணக்க மக்களே போஸ்டருக்கு கீழே உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ல இருந்து சொல்லலாம். ஸோ இப்போ பாடல் கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, நம்ம சூப்பரா வந்து தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ இப்போ என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பு செய்திதான். ISRO ஆய்வு மையம் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்தின் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. சயின்டிஸ்ட் இன்ஜினியர் பிரிவில் மொத்தம் 6 இடங்கள் காலியாக இருக்கு. கல்வி தகுதி BE அல்லது BTech தேர்ச்சி. வயது வரம்பு 12/5/2026 படி 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. இதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் ₹750. SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12/5/2026. மேலும் விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ipsc.gov.in என்ற இணையதள முகவரியில தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட் அட்ரஸ் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, ipsc.gov.in. ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சிக்கான கேள்வியை உங்களுக்காக ரிப்பீட் பண்ண போறேன். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினத்தின் கருப்பொருள் என்ன? ஸோ இந்த கேள்விக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 18 பேருக்கு மேல இது வரைக்கும் வந்து அவங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் கொடுக்க போறீங்க அப்படின்றத நீங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணுங்க. இப்போ பாடல் கேட்கலாம், இட்லி கடை படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்கான கேள்வியை உங்களுக்காக ரிப்பீட் பண்றேன். இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருந்தேன். ஸோ உங்களோட பதில நீங்களும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டர் கீழே உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட பதில நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், பாடல் கேட்க போறோம். வீரதீர சூரன் படத்திலிருந்து

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே, நம்ம நிகழ்ச்சிக்கான கேள்வியை உங்களுக்காக ரிப்பீட் பண்ற இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ சீக்கிரமா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 21 மெம்பர்ஸ் கிட்ட வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் கொடுக்க போறீங்க, சீக்கிரமா வந்து வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பாடல் கேட்க போறோம், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.8ல வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்வி, இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கு சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் இன் ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல். இதுதான் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கான கேள்வியோட சரியான பதில். இந்த பதிலை யாரெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் தான். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், அன்புராணி ராஜபாளையம்லிருந்து பிரபு வீரா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், முள்ளக்காடு பாபு, விளக்கப்பாடி செந்தில் முருகன், எரவாஞ்சேரி ஷாகுல் அமீத், செஞ்சி சிங்கவரம்லிருந்து கலைவாணி கனிஷ்மா, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பெரிய வளையம் ரவிச்சந்திரன், சுதாகர் சேலம், வேலுமணி சுப்பிரமணியன், அரியலூர்லிருந்து வீரதுரை, நெல்லை பாரதி, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, சென்னை அந்தோணிராஜ், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டு கனகரத்தினம், மதுரை சோ சண்முக சுந்தரம், கோவை பீடம்பள்ளி வாசுதேவன். சோ இவங்க எல்லாருக்குமே நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சோ 8 மணிக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி இருக்கு. நம்ம வந்து யூஸ்வலா வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்தோம், பெரும்பாலும் புதுவையில் இருக்கக்கூடிய இடங்களை பத்தின தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ இப்ப என்ன பண்ண போறோம், பேக் டு ஷோ, நம்ம என்ன பண்ண நார்மல் ஆயிடுச்சு. சோ நம்மளோட ஆர்ஜே வந்து ஏதோ புதுச்சேரியில இருக்க ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க நிறைய சுவாரஸ்யமான தகவலை உங்க கூட ஷேர் பண்ண போறாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இப்போ நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம், கூலி படத்திலிருந்து.

0: எட்டு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நளினி. ஹைதராபாத் பரேட் மைதானத்தில் வரும் 10 தேதி நடைபெறவுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். தெலங்கானா மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பாஜக செயல்படுத்தி வரும் ஆட்சி முறை மற்றும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு இப்பொதுக்கூட்டம் மிகப்பெரிய மக்கள் ஆதரவை வெளிப்படுத்தும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தா வருகிறார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி சட்டமன்ற குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரு வருடத்திற்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானிலிருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான தேசத்தின் உறுதியை நிரூபித்தது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டின் துவக்க விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியா தற்போது சராசரியாக 1129 லட்சம் மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். வங்காளதேசத்தில் தட்டம்மை நோய் பாதிப்பு தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில், கடந்த 24 மணி நேரத்தில் தட்டம்மை மற்றும் அது தொடர்பான அறிகுறிகளால் மேலும் 12 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த வங்கதேச சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சவுதி அரேபியா தனது ராணுவ தளங்கள் மற்றும் வான்வெளியை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு வழங்கியிருந்த அனுமதியை திடீரென நிறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியாக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் திட்டத்தை அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனடியாக கைவிட்டுள்ளார். கேரளம், மாஹே, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 8:03. நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி ஆல்வேஸ் உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ நம்ம புதுவை. நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோக்குள்ள நான் இங்க உங்க ஆர்ஜே பாரதி வந்தாச்சு. வழக்கம் போல நம்ம எஃப்எம் ரெயின் போல வழக்கமான நிகழ்ச்சிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூட்ல இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியான மூட்ல தான்ப்பா இருந்துட்டு இருக்கேன். நம்ம புதுவை அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஷோ. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம புதுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அந்த இடத்த பற்றியான சுவாரஸ்யமான விஷயங்கள், அந்த இடம் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதனுடைய வரலாறு, இதெல்லாம் வந்து அவங்க கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பிளேஸ்ல இருந்து நமக்காக ஷோ பண்ண போறாங்க, நம்ம இன்னைக்கு வந்து நம்ம புதுவை ஷோல எந்த புதுவையில இருக்கக்கூடிய எந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம், தேங்க்யூ பாரதி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் ஆர்ஜே நேயர்களுக்கு உற்சாகமான எனர்ஜெட்டிக்கான குட் மார்னிங். ஒரே பயங்கர கொண்டாட்டத்துல இருந்துச்சு. நான் வரும்போதே ஃபுல்லா

0: பாத்தீங்கன்னா ஷோவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் மழை வேற பொழிய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, அப்படியே ஒதுங்கி ஓரமா வந்துட்டு இந்த ஊர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது எந்த ஊரு அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிடலாம். சோ பக்கரிபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு கிராமத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஷோவை நான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா வழங்க போறேன். சோ இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மைதாவை கொண்டாட்டமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? வெள்ளிக்கிழமை ஓகே, அடுத்த வீக்கெண்ட் வந்துருச்சு, அது நமக்கு பயங்கரமான கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டீங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஊர்ல என்னெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டேயே நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம கேட்கலாம். அப்புறம் அவங்களே அவங்க ஊர பத்தி சொல்லுவாங்க. ஹாய் வணக்கம். உங்க பேரு? ஓகே, உங்க பேரு? பக்கரிபாளையம் உங்க ஊரை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. உங்க ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு? கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. சரி ஓகே, உங்க ஊருடைய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க பிரபு. என்னென்னலாம் உங்க ஊர்ல இருக்கு?
1: ஒரே நாள் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது
0: உங்க ஊர்லயா? அப்ப உங்க ஊர் ரொம்ப பெரிய ஊருன்னு சொல்லுங்க.
1: ஆமா
0: ஓகே. எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க உங்க ஊர்ல? 600 குடும்பம். ஓகே, சோ அது பெரிய ஊர் அப்படின்னால உள்ள மொத்தம் 7 கோவிலா? 7 கோவிலையும் இன்னைக்கு வந்து விசேஷம் இருக்கு. அதான் இங்க ரோடு ஃபுல்லா ஒரே மக்கள் கூட்டமா இருந்துட்டு இருக்கு. ஓகே, சோ இப்ப வந்துட்டு உங்க ஊர்ல வேற என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? இந்த கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னென்ன கோவில்கள் இருக்கு? என்னென்ன கோவில்ல இன்னைக்கு வந்து விசேஷம்? என்னென்ன திருவிழாக்கள் இருக்கு?
1: இன்னைக்கு சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம், அதோட போச்சுன்னா பெரிய மாரியம்மன் கோவில், தமிழ்ல உள்ள தண்டு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம், அதோட நம்ம மெயின் ரோட்ல இருக்க திரௌபதி அம்மன் கோவில் பக்கத்துல இருக்க விநாயகர் கோவில், அது சக்திவேல் முருகர் கோவில், அது இல்லாம நம்ம திரௌபதி அம்மன் கோவில் பெரிய கோவில், அதுவும் சேர்த்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றோம்.
0: ஒரே கோவில் கும்பாபிஷேகமா இருந்துட்டு இருக்கு. சரி ஓகே, இந்த பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலா இருக்கு, அந்த ஸ்கூலை பத்தி சொல்லுங்க. உங்க ஊர்ல வேற என்னென்ன பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
2: இந்த ஸ்கூல் எப்படி ஒரு 60-70 வருஷம் பாரம்பரியமான ஸ்கூல்
0: தான்.
2: இங்க படிச்சு எவ்வளவு பேர் கலெக்டரா, எம்பியா, எல்லாம் எவ்வளவு பேர் கவர்மெண்ட் ஜாப் போயிருக்காங்க, பாண்டிச்சேரி எவ்வளவு பேர் இருந்து படிச்சாங்க பாதி பேர். அப்ப ஸ்கூல்
0: கிடையாது, பழமையான ஒரு ஸ்கூலா இருந்திருக்காங்க. சரி, இந்த ஸ்கூலுக்கு வந்து சுத்தப்பட்டுல இருக்கிற ஊர் ஊர்லாம் என்னென்ன ஊருன்னு சொல்லுங்க. உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய
2: பழங்கினி மயத்தூர்
0: வந்தாங்க.
1: காட்டேரிக்குல ஒரு புதுசா ஒரு கோயில் இருக்கு, அதுல போச்சுன்னா நம்ம பக்கத்துல திருவகரை தான், நமக்கு இங்க இருந்து கிட்டதான் திருவகரை தான் காளியம்மன் கோயில் இருக்கு. இந்த பக்கம் உச்சேரி கோகலாண்ட்ல இருந்து உச்சேரி போட் ஹவுஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு இங்க கிட்டதான் நமக்கு. அது இந்த பக்கம் போனா இங்க தண்டமங்கலம் கடவுள் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு பைபாஸ் புதுசா பைபாஸ் சார்
0: போட்டாங்க.
1: இந்த ஸ்பெஷல் தான் நம்ம
0: கோயில்
1: கோயில் இருக்கு, கூத்தாண்டர் கோயில் பிள்ளையர் இருக்கு, அது இப்பதான் திருவிழா முடிச்சாங்க, கும்பாபிஷேகமும் இப்பதான் பண்ணி முடிச்சாங்க அந்த கோயிலும்.
0: சுத்தி சுத்தி ஒரே பெரிய ஊரும் இருந்துட்டு இருக்கு, அதே மாதிரி நிறைய விசேஷமான இடங்களும் உங்க ஊர்ல இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? சோ உங்க ஊர்ல வந்து நிறைய பிரதானமா விவசாயம் தான் முக்கியமான வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? என்னென்ன பயிர் எல்லாம் வந்து வைப்பீங்க? அதுக்கு முக்கியமான ஆதாரமா இருக்கிற நீர்நிலை என்ன அப்படின்றது உங்க ஊர்ல வந்து ஸ்பெஷலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு எல்லாம் இப்பவே வித்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா? வேற
2: மரவள்ளி கிழங்கு
0: ஓகே.

0: ஓகே, சோ கிழங்கு, மர, மல்லாட்டை, நெல் பயிர், இது எல்லாமே. சரி ஓகே, அப்படி இங்க பாத்தீங்கன்னா சூள் எல்லாம் போடுறாங்க உங்க ஊர்ல?
1: ஆமாமா, செங்கல் சூள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு செங்கல் சூள் இங்க போடுறாங்க.
0: அப்போ இந்த
1: வந்து எவ்வளவு ஒரு பாண்டிச்சேரி சூழல செங்கல் சூள் இந்த ஏரியால இருந்து போகுது வரைக்கும் போகுது.
0: ஓகே, அப்போ ஒரு பெரிய எல்லா ஒரு வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே, சோ அதே மாதிரி சுத்தி சுத்தி மரங்களா இருக்கு, அதே போல இங்க ஃபுல்லா இவ்வளவு பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல எல்லாம் நீங்க விளையாடி இருக்கீங்களா? என்னென்ன எல்லாம் கேம் எல்லாம் விளையாடுவீங்க அதை பத்தி
1: சொல்லுங்க.
0: ஓகே, சோ அப்ப கபடி வந்து நல்லா இங்க விளையாடுவீங்க. என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அத பத்தி சொல்லுங்க.
1: முதல்ல இப்ப நம்ம ஸ்கூலே வந்து ஃபர்ஸ்ட் இருந்த விட கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. சீட் போட்டு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப வந்து ரெண்டு மாடி பில்டிங், மூணு மாடி பில்டிங் கட்டி பண்ணிக்கிட்டாங்க. இல்லாமலே இருந்துச்சு. கிரவுண்ட் வந்து ஒரு நீட் அண்ட் கிளீனா பண்ணிருக்காங்க.
0: பத்திரிப்பாளையம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல இருந்தா நம்மளுடைய ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல ஒரே கொண்டாட்டம் கொண்டாட்டம் திருவிழாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணேதர நிறைய திருவிழா கடைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அடுத்துதான் அவங்கள்ட்ட என்னென்ன அப்படின்றதெல்லாம் பத்தி கேட்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊரை பத்தி நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைத்திருந்தால் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இன்னைக்கு நம்ம புதுவை ஷோவை வந்து நம்ம ஆர்ஜே அன்பரசி நம்ம புதுவையில இருக்கக்கூடிய பக்ரி பாளையம் இந்த பிளேஸ்ல இருந்தா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த இடங்களை பத்தி சொல்லும் பொழுது அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய நேயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த மக்கள் வந்து அந்த இடத்த பத்தியும் அங்க இருக்க கோவில்களை பத்தியும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அப்படியே அப்படியே லைவா அப்படியே ஒரு கற்பனை உலகத்துல போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. சோ தொடர்ந்து FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிட்டே இருங்க. மறுபடியும் நம்ம புதுவை ஷோ 8:30 ஸ்டார்ட் ஆகும்.

0: நேரம் 8:30 அறுநொடிகள். வெல்கம் பேக் டு த ஷோ. நாம புதுவை. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அன்பரசி பக்கிரிப்பாளையம் இந்த பிளேஸ் பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இடங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி அழகா வந்து கொண்டு நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஆர்ஜே அன்பரசி கூட பேசலாம்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: நான் பக்கிரிப்பாளையம் போக ரெடி ஆயிட்டேன், நீங்களும் ரெடி அப்படின்னா வாங்க, நம்ம வந்து இப்ப ஆர்ஜே அன்பரசி கிட்ட போயிடலாம்.
4: என்ன அந்த போட்டிகள் அரண்மனைகள் வழிபட்டு அந்த மோசம்

0: அவரு தேசிய ராஜா வரும்பொழுது அவர் நண்பருக்காக ஒரு பெருமாள் கோவில் கோயில் கட்டப்பட்டு
1: இன்னமும் அந்த கோவில்களா இருக்கு.
2: இந்த பள்ளிக்கூடம் கூட ஒரு ஓடுபட்ட பள்ளிக்கூடமா இருந்தது, இன்னைக்கு பில்டிங் ஆகி போச்சு. இந்த திருவிழா
1: நடக்கும்
2: இங்கே சோறு வாங்கி சாப்பிட்டு இங்கே படுத்துக்கிட்டாலும் ஒரு இன்பமான காலங்கள். அதான் இப்ப எல்லாம் மாறி போச்சு. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஆமா, இப்ப எல்லாம் பார்க்கும்போது இந்த பசங்க இந்த கேம் விளையாடுறதுனால இதுல முழு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. நாங்க இருந்த மாதிரி எல்லாம் இப்ப யாரும் கிடையாது. செல்போன் மூலமா ஆகி போச்சு.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02 இருக்கு.
4: நேயர் விருப்பம்
5: சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

கரெக்டா 8:44 35 நொடிகள் ஆயாச்சு. நம்ம புதுவை ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே நம்ம வந்து பக்ரிபாளையத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே அன்பரசி. சோ இப்ப நான் வந்து ஆர்ஜே அன்பரசி கூட மறுபடியும் போய் கனெக்ட் ஆக போறோம். சோ நீங்களும் ரெடி அப்படின்னா உடனே கூட வந்துருங்க.

ரொம்ப

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம ஆர்ஜே அன்பரசி கூட கனெக்ட் ஆயிடலாம்.
1: இந்த திருவிழா நடக்கிற இடமா? ஓகே, ஓகே. உங்க பேருமா?
2: பிரபாவதி.
1: பிரபாவதி, ஓகே. நீங்க?
2: நான் வந்து ராமநாதபுரத்துல கல்யாணம் பண்ணிட்டு
1: வந்தேன். மருமகள் அவங்க. ஓகே, குடும்பத்தோட விழாவுக்காக வந்திருக்கீங்க. இந்த ஊரை பத்தி ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்க.
2: நல்ல ஊரு, அமைதியான ஊரு, கோயில் நல்லா பேமஸ் மாதிரி, சின்ன கோயில் அந்த நல்லா வழிபாட்டுல இருக்கும்.
1: ஓகே,
2: குலதெய்வம் இருக்காது. உங்க சுத்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அதிகமா
1: இந்த கோயிலுக்கு வந்துருவாங்க. ஓகே, நீங்க எத்தனை வருஷம் ஆகுது திருமணம் ஆகி?
2: வீட்டுல
1: மாடு
2: பால் கறக்கும், கோழி சீனி போடுவோம், நெல் நெல்லுங்க உரம் போடுவோம், மடம் போடுவோம்.
1: அப்பா தெரியாத வேலையே இல்ல போல. அப்போ நீங்க
0: அன்பரசி. ஓகே, இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அன்பரசி பக்ரிபாளையம்ல இருந்தா நம்மளுடைய நம்ம புதுவை ஷோ ரொம்ப சூப்பரா வந்து கொண்டுட்டு போனாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பக்ரிபாளையத்தை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம்.

0: தவறுகள் செய்கிறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்றைக்கி. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டி ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது, ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் விடியல. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடன் முழிச்சிக்கிறான், விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000-த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருட அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதிலேருந்து என்ன தெரியுது, தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால் பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா, காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா, முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறு

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. ஹைதராபாத் பரேட் மைதானத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

கர் சூரினாம் நாட்டின் பரமரிபோவில் நடைபெற்ற வளர்ச்சிக்கான கூட்டாண்மை என்ற கருத்தரங்கில் உரையாற்றினார். அப்போது உலக அரசியலில் இந்தியாவின் முக்கிய பங்கு குறித்து அவர் விரிவாக பேசினார். மேலும் அவர் சூரினாம் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் இந்தியா ஒரு முக்கிய அங்கமாக திகழும் என்றார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் தேசிய தலைநகர் டெல்லியில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மாரத்தான் ஓட்டம் ஆகாஷ்வாணி பவனில் தொடங்கி கிருஷி பவன், ரயில் பவன் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி வழியாக சென்று மீண்டும் ஆகாஷ்வாணி பவனில் முடிவடைகிறது. புதுச்சேரியில் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று காலை தொடங்குகிறது. இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளனர். இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாள் நடைபெறும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்பன் கழகம் செய்துள்ளது. இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் 2027க்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களுக்கு py.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான இண்டிகோ ஜவாரில் அமைந்துள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விமான போக்குவரத்தை வரும் ஜூன் 15 முதல் தொடங்குகிறது என்றும், இந்த விமான சேவையில் பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற பிற நகரங்களுடன் அமிர்தசரத், சண்டிகர் உள்ளிட்ட முக்கிய இடங்களும் அடங்கும் என்றும் இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

நேரம் 9:03 ஆயிற்று. ரெயின்போ 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர் ஜே தேவி. ஸோ இவ்வளோ நாள் ஆச்சு உங்களுடைய விருப்ப பாடலாம் கேட்டு. ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு நான் வந்து சாங் என்னோட சாங் தான் ஃபர்ஸ்ட் போக போகுது, என்னோட சாங் தான் ஃபர்ஸ்ட் போக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நிறைய பேர் சாங் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக ஆகிறதுனால எங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்து இந்த நிறைய ஆப்ஷன் லிஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க. ஒரு நேயர் ஒரு சாங் கேட்டாதானே அந்த சாங் தானே பிளே பண்ண முடியும். நீங்களே வந்து ரெண்டு மூணு சாங் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆர்வம், அப்படி வந்து ஆர்வத்தில் நிறைய பேர் சாங் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியின் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு நேயருக்கு சாங் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் அவர் சாங் கேட்டிருக்காரு. அயோக்கியா படத்திலிருந்து கண்ணே கண்ணே சாங் கேட்டிருக்காரு. ஸோ இவர் இந்த சாங் மட்டும் கேட்கலங்க, நிறைய சாங் கேட்டிருக்காரு. ஆனால் வந்து இந்த சாங் தான் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இந்த சாங் நாங்கள் பிளே பண்ணிட்டோம். நேயர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட விருப்பப்படலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு எஃப்எம் பிரெயின் போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 இந்த நம்பருக்கு. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில வந்து சூப்பரா சாங் கேட்டுட்டு வந்தாச்சு. இப்போ எந்த நேயர் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்க எல்லாருமே சாங் கேட்டிருக்காங்க. தாஜ்மஹால் படத்துல இருந்து சொட்ட சொட்ட நனையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான பாடல் தான் வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நேயர்களே. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இஃப் எம் ரெயின்போல கேட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், இஃப் எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு எந்த படம், உங்க ஊரு பேர் எல்லாத்தையும் தெளிவா நீங்க டைப் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிடிச்ச பாட்டை இந்த 1 hourல கண்டிப்பா வந்து நாங்க பிளே பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ வந்து சிலருக்கு வந்து சாங் போட முடியாம போகும் இல்லைங்களா, சாங் எல்லாம் வந்து அதாவது தோண்டு போவாம நீங்க வந்து மீண்டும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாடல் கேட்க போறோம் தாஜ்மஹால் படத்துல இருந்து.

0: परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர் விருப்பம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன் சாங் கேட்டிருக்காரு. தொடரி படத்திலிருந்து பூனை உசுறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாங் கேட்டிருக்காரு. ஸோ அவங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் இஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும், இஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 இந்த நம்பருக்கு.

0: இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
1: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேருவீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் சாங் கேட்டிருக்காங்க. திருச்சி ரெட்டை வாய்க்கால் விஜய் நகர்லேருந்து சாமிநாதன், சித்ரா இவங்களுக்கான பாடல் ஜோ படத்துலேருந்து கேட்கலாம். ஸோ பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 9:25 9:30 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பாடல் கேட்டிருக்க நேயர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலூர்ல இருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா இவங்க சாங் கேட்டிருக்காங்க லவ் பேர்ட்ஸ் படத்துல இருந்து. ஸோ இவங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 9:33. 10 நொடிகள் ஐடிகேஎஃப்எம் ரெயின்போ 102.8ல நேயர்கள், நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்போ பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் சாங் கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து கண்கள் இரண்டாவது சாங் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. முதலியார் பேட்டில இருந்து தங்கப்பாண்டி, தொட்டி ஜெயா படத்துல இருந்து இவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாங் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடுல இருந்து பாபு, கஜினி படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 9:51 நிமிடம், 23 நொடிகள் ஆயிற்று. ஃபம் ரெயின்போ 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் சூப்பராக வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் வழியாக அவங்களுடைய சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாடல் கேட்க போற நேயர் புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், தேசிங்கு ராஜா படத்துல இருந்து அம்மாடி சாங் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்கு. ஸோ வந்து லாஸ்ட் சாங் யார் தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்து பாடல் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, சில பேருக்கு போட முடிஞ்சது, சில பேருக்கு போட முடியல. ஸோ யாருக்கெல்லாம் போட முடியல ஸோ அப்படின்றத அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ யாரெல்லாம் ஆமா நாம ட்ரை பண்ணோம், உங்க மெசேஜ் வந்து வந்திருக்கு, ஆனாலும் இவங்களால போட முடியல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த சாங் கேட்டுட்டு வந்துருங்க, யாரெல்லாம் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ நேயர். விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடல் தர்பார் படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கண்டாச்சி மங்கலம், சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், வாரியங்காவல இருந்து கதிரவன், வசந்தி, கொலஞ்சிநாதன், இவங்க எல்லாருமே வந்து தர்பார் மூவிலிருந்து சாங் கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சாங் கேட்டு இவங்களோட சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ண முடியல, ஸோ நமக்கு போதுமான டைம் தான் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ பிளே பண்ண முடியாத நேயர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டியிலிருந்து சுரேஷ், பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன், சுகன்யா பாரத், கடலூர் மஞ்சக்குப்பம்லிருந்து சந்திரமோகன், செஞ்சி சிங்கவரம்லிருந்து கலைவாணி கணேஷ்மா, பம்மல் ராஜன். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாங்ஸ் வந்து பிளே பண்ண முடியல, வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து 6:20 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய சாங்ஸை வந்து இங்கே லைவாக கேட்கலாம். ஸோ வந்து நாளைக்கு காலையில் வந்து 9:02 நேர விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் மறக்காமல் நீங்கள் சாங் கேளுங்க. ஸோ வந்து அடுத்ததாக 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி லைவ் ஷோ இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னால் 2271176 மற்றும் 2271776 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. ஹைதராபாத் பரேட் மைதானத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் தேசிய தலைநகர் டெல்லியில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மாரத்தான் ஓட்டம் ஆகாஷ்வாணி பவனில் தொடங்கி கிருஷி பவன், ரயில் பவன் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி வழியாக சென்று மீண்டும் ஆகாஷ்வாணி பவனில் முடிவடைகிறது. புதுச்சேரியில் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று காலை தொடங்கியது. இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாள் நடைபெறும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்பன் கழகம் செய்துள்ளது. 2ஆம் உலகப்போர் நிறைவு பெற்றதன் 81ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணைத் தூதர் திரு

ஏட்ரியன் ரோலண்ட் பீக் ஆகியோர் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் இரண்டாம் உலக போரில் உயிர்நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் 2027க்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களுக்கு py.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய இணையதள முகவரியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மேலும் வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

நேரம் 10:03:25. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டை வந்து எதிரில் வச்சுட்டு நம்ம கையை வந்து கட்டி போட்டு வாயை வந்து ஒரு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும் லைஃப் தன்னால் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி உங்களை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு கேம் ஷோவில் வந்து ஜாலியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760, மற்றொரு எண் 2271770, வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

என்ன கேம் ஷோ அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் நான் கேட்க, அதுக்கான பதிலை நீங்க சொல்ல போறீங்க. ரெடி அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே தான்ப்பா. எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி எது? இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு அதே தான் டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு வருது கேட்க போறோம், ஆதி திரைப்படத்திலிருந்து.

0: கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கேம் ஷோல என்ன கேம் ஷோ நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் இதை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு கேட்டிருந்தேன். வரக்கூடிய முதல் அழைப்பாளர் யாரு எங்கிறது சரியான பதில் சொல்றாங்களா இல்லையா அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா கர்நாடகா மாநிலத்துலதான் அமைஞ்சிருக்கு, சிவமோகா அப்படின்ற மாநிலத்துல. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ஃபால் அது வந்து எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு? ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ டோன்ட் வெயிட், உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பதி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் 10:17:04. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில பாடலுக்கு முன்னாடி லாஸ்டா என்ன ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஜோக் ஃபால்ஸ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, சரியான பதில் சொல்றாங்களா இல்லையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நெல்லிக்கு சுரேந்தர் பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க சார்.
4: கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஷிமோகா மாவட்டத்தில் உள்ளது.
3: ஓகே, சூப்பர், சரியான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள் சார்.
4: நன்றி மேடம்.
3: நன்றி சார். நன்றி. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அதேதான் சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. 2271760 மற்றொரு 2271770 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு. இனி கவலை எதுக்கு? இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் வருது, கேட்கலாமா? பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து சரியான பதில் சொல்றாங்களா இல்லையா கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். கூறுவது யார், எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க, பதில் தெரியுமா?
1: பாராட்டுக்கள்
0: சார், அழைப்பிற்கு நன்றி. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதேதான் எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க, 2271760. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இங்க எல்லாமே சமகிட்ட. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது கேட்கலாம், சுயம்பரம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் பார்த்து மணி 32 நிமிடம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, ஒகேனக்கல் நீர் வீழ்ச்சி எந்த ஆற்றில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு எங்கிறது சரியான பதில் சொல்றாங்களா இல்லையா கேக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
1: கடலூர் வெங்கடேசன்.
0: ஓகே சொல்லுங்க சார்.
1: அதாவது
0: காவிரி ஆற்றில் அமைஞ்சிருக்கு. சூப்பர், சரியான பதில் சொன்னீங்க. உங்களுக்கு ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். அழைப்பிற்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம். தேங்க்யூ.

உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தூத் சாகர் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் உள்ளது? தூத் சாகர் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க 2271760 மற்றோரியன் 2275250 நம்பர் மறுபடியும் சொல்றேன், 2271760 மற்றோரியன் 2275250 வெளியூர் நேயர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் என்றும் உங்கள் மனதோடு, இது என்றுமே உங்கள் உணர்வோடு.

0: கரெக்டா 10:38 எட்டு நொடிகள் ஆகுது. கிட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. லாஸ்டா என்ன க்வெஸ்டின் நான் வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா, தூத் சாகர் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து சரியான பதில் சொல்றாங்களா இல்லையா கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சார் யார் எங்கிருந்து?
1: பதில்
0: தெரியுமா சார்? தெரியுமா? சரி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பாராட்டுக்கள், நன்றி. எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் படத்துல இருந்து பாடல் வந்து கேட்கலாம்.

0: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: டெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. லாஸ்டா என்ன க்வெஸ்டின் கேட்டிருந்தா அப்படின்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து சரியான பதில் சொல்றாங்களா இல்லையா அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
3: ஆமா, ஆகாய கங்கை இந்த நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா மாவட்டத்துல தமிழகத்துலதான் இருக்கு மேம்.
2: ஓகே,
3: அதனால நாமக்கல் அப்படிங்கறதா சரியான விடை.
2: ஓகே, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது வந்து சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள், அழைப்பிற்கு நன்றி சார்.
3: தேங்க்யூ மேம், பை மேம்.

உங்களுக்கான அடுத்த குவெஸ்டின் என்ன அப்படின்னா, ககோலாட் ஃபால்ஸ் எங்க அமைஞ்சிருக்கு, அதாவது ககோலாட் ஃபால்ஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணி 2271760 மற்றொரு 2275250. உங்களுக்காக மறுபடியும் குவெஸ்டின் வந்து ரிப்பீட் பண்றேன், ககோலாட் ஃபால்ஸ் எங்க அமைஞ்சிருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில மாயாவி திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: லெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. லாஸ்டாக வந்து என்ன க்வெஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, கோகோலட் ஃபால்ஸ் எந்த ஸ்டேட்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து சரியான பதில் சொல்றாங்களா இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். கூறுவது யார், எங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாடம்.
0: சொல்லுங்க சார், சரியான பதில் தெரியுமா?
1: பீகார் இருக்கு மேடம்.
0: சார் புரியல.
1: பீகார்
0: சரியான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். அழைப்பிற்கு நன்றி சார்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.

0: ஐ ஐ கூத்து கட்டேன், ஐ ஐ எதுக்கு என்ன சேர்த்துக்கிட்டேன்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. குஜராத் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 11 தேதி அங்கு செல்லவுள்ளார். மேலும் இந்த ஆலயம் இந்தியாவின் நாகரிக வலிமை என்றும் இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய முக்கிய பங்கையும் பிரதமர் தமது கட்டுரையில் நினைவு கூர்ந்துள்ளார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் நேற்று திறந்து வைத்தார். ஒழுக்கமான, பொறுப்புள்ள மற்றும் தேசபக்தி கொண்ட இளைஞர்களை உருவாக்குவதில் சைனிக் பள்ளிகள் முக்கிய பங்காற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். திருவனந்தபுரம் அருகேயுள்ள சைனிக் பள்ளியில் நேற்று தொடங்கிய 52வது அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கான எதிர்கால அதிகாரிகளை உருவாக்குவதில் கல்வியின் சிறப்பு, தலைமைத்துவம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறினார். 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிம சுரங்கங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு மைல்கல் சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய இணையதள முகவரிகளில் அறிந்து கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு

முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டி இன்று மாலை 5 மணிக்கு ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. இப்போட்டியில் டெல்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நேரம் 11:03 25 நொடிகள் ஆயிற்று. FM Rainbow 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர் ஜே தேவி. மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில. தொடக்கமா பாடல் கேட்கலாம். ஹரி ஜெயராஜ் இசையமைப்புல பவதரணி, திப்பு, தனுஷ், அபய் இவங்களின் குரல்களில் அநேகன் படத்திலிருந்து.

0: எஃப்எம் பிரெயின்போ 102.8ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களின் குரலில் ஹரிணி அவர்கள் பாடிய பாடல் டார்லிங் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

எஃப்எம் ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அச்சம் என்பது மடமையடா படத்திலிருந்து சத்யபிரகாஷ் சாஷா திரிபாதி பாடிய பாடல்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: FM Rainbow 102.8ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ கேட்க போற பாடல் தெரி படத்திலிருந்து ஹரிஹரன் சைந்தவி வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல் கேட்டாங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:32, 13 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 102.8 மெனடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். சரவணன் இருக்க பயமேன் படத்திலிருந்து டி இமான், கல்யாணி நாயர், ஷான் ரோல்டன் இணைந்து பாடிய பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். ராங்கி படத்திலிருந்து சத்யா மற்றும் சின்மயி ஸ்ரீபதா இணைந்து பாடிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 11:49 எஃப்எம் ரெயின்போ 102.8 மலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து சிலம்பரசன், ரக்ஷிதா, சுரேஷ் இணைந்து பாடிய பாடல்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: FM Rainbow 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் அமரன் படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. குஜராத் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 11 தேதி அங்கு செல்கிறார். மேலும் இந்த ஆலயம் இந்தியாவின் நாகரிக வலிமை என்றும் இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய முக்கிய பங்கையும் பிரதமர் தமது கட்டுரையில் நினைவு கூர்ந்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திருமதி பபித்ரா மார்கரேட்டா அரசுமுறை பயணமாக கோஸ்டாரிக்கா நாட்டின் சான்ஜோஸ் நகருக்கு சென்றுள்ளார். கோஸ்டாரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி லாரா விர்ஜினியா பெர்னாண்டஸ் டெல்கோடாவின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரதிநிதியாக தாம் பங்கேற்க உள்ளதாக அவர் தமது சமூக ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார். இப்பயணத்தின் போது பல்வேறு முக்கிய தலைவர்கள், வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் அமைச்சர் மார்கரேட்டா சந்தித்து பேச உள்ளார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள நக்ரோட்டா சைனிக் பள்ளி தேசிய பாதுகாப்பு அகாடமிக்கு அதிக சதவிகித மாணவர்களை அனுப்பியதற்காக 2025 ஆண்டிற்கான மதிப்புமிக்க ரக்ஷா மந்திரி கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. அபுதாபியில் நேற்று நடைபெற்ற இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான முத்தரப்பு கூட்டத்தில் இந்திய வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி பங்கேற்றார். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய இணையதள முகவரிகளில் அறிந்து கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7 நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டி இன்று மாலை 5 மணிக்கு ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. இப்போட்டியில் டெல்லி அணி ஒடிஷா

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:30. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? FM ரெயின்போவோ தொடர்ந்து கேளுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில மதுரை திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, கிட்ட என்ஜாய் பண்ணலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: டைம் கரெக்டா 12:09. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு உலக செஞ்சிலுவை தினம் இல்லையா? சோ இதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஹென்றி டுனான் செஞ்சிலுவை அமைப்பை உருவாக்கினார். இதனுடைய அடிப்படை நோக்கமே மத சார்பற்ற சேவைய மொழி இன மதபேதமின்றி எல்லாருக்கும் வழங்கணும் அப்படின்றதுதான். மனிதாபிமானம், பாரபட்சமின்மை, நடுநிலைமை, சுதந்திர தன்மை, தொண்டு புரியறது, ஒற்றுமை, சர்வ வியாபக தன்மை, இந்த மாதிரியான கொள்கைகளை அடிப்படையா கொண்டு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிலுவை சங்கம் தனது சேவையை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த அமைப்பை கௌரவிக்கும் விதமா இதனுடைய சேவையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி சேவையை விரிவுபடுத்தும் நோக்கத்தோட 8ஆம் தேதி சர்வதேச செஞ்சிலுவை தினம் உலகம் ஃபுல்லா கடைபிடிக்கப்படுது. அடுத்ததா இது தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்தலாம். இது FM ரெயின்போ புதுவை 102.8. இங்க எல்லாமே சமகிட்டு பாட்டு வருது, கேட்கலாம். எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 12:15:47. இப்ப யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜூன் ஹென்றி டியூனண்ட். இவர் யாரு? அமைதிக்கான முதல் நோபல் பரிசா பெற்றவரும் செஞ்சிலுவை சங்கத்தை உருவாக்கியவருமான ஜூன் ஹென்றி டியூனண்ட் 1828 May 8 சுவிட்சர்லாந்துல பிறந்திருக்காரு. ஒரு தடவை சால்ஃப்ரினோ அப்படின்ற நகருக்கு போனப்ப வழியில கொடூரமான போர்க்கள காட்சிகளை இவர் பார்த்திருக்காரு. அதை பார்த்து ரொம்பவே வந்து மனசும் வந்து வருந்தி இருக்காரு. இவர் மக்களோடு இணைந்து காயமடைந்த வீரர்களுக்கு உதவி செஞ்சாராம். தன்னுடைய சொந்த ஊரான ஜெனீவாவுக்கு திரும்பியதுக்கு அப்புறமும் கூட இவருக்கு போரும் அதனுடைய அவலங்களும் மட்டும்தான் வந்து நினைவுல இருந்திருக்கு. அதன் காரணமா மெமரி ஆஃப் சால்ஃப்ரினோ அப்படின்ற பெயர்ல நூல் ஒன்றை வெளியிட்டாராம். அந்த புத்தகத்துல உலகத்துல எங்க போர் நடந்தாலும் காயமடைஞ்ச வீரர்களுக்கு பாரபட்சம் இல்லாம உதவ சர்வதேச அளவுல ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 1863 அந்த அமைப்பை செஞ்சிலுவை சங்கமா உருவாக்கப்பட்டிருக்கு. நோபல் பரிசு தொடங்கப்பட்ட ஆண்டான 1901 இவருக்கு முதன் முதலா அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, குத்து திரைப்படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாமா? கேட்டு ரசிக்க FM Rainbow இருக்கு. இனி கவலை எதுக்கு?

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: சாத்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 12:30. இப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு உலக தாலசீமியா நோய் தினம். சோ இதை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் மே 8 உலக தாலசீமியா நோய் தினம் கடைபிடிக்கப்படுது. இந்த தினம் தாலசீமியா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதையும் இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதையும் முக்கிய நோக்கமா கொண்டிருக்கு. தாலசீமியா அப்படின்ற நோய் குழந்தைகளுக்கு பிறவிலேயே ஏற்படக்கூடிய ஒரு நோய். தாலசீமியா பாதித்த குழந்தைக்கு ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு ரொம்பவே வந்து கம்மியா இருக்குமா, அதனால இவங்களுக்கு ரத்த சோகையும் ஏற்படுமா. அது மட்டும் இல்லாம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் நுரையீரல்ல இருந்து மற்ற பகுதிக்கு செல்றதுல தடையும் ஏற்படும். அதனால மக்கள் கிட்ட தாலசீமியா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் இந்த தினத்துடைய முக்கிய நோக்கமாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, தம் படத்துல இருந்து பாட்டு வர்றது கேட்கலாமா?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது கேட்கலாம். கில்லி திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகேயுள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791654 பேர் தேர்வெழுதினர். இதில்

0: 94 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க

0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50:27. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: ஏழைகளும் அபலைகளுமான பெண்களை வைத்துக்கொண்டு ஒழுங்கீனமாக வாழ விரும்பும் ஆண்களுடைய ஒத்துழைப்புடன் யாரோ வியாபாரம் செய்தால் அதற்கு அந்த அபலை பெண்கள் மட்டுமா குற்றவாளிகள்? வாடிக்கையாளரும் வாடிக்கை இல்லாதவரும் உற்சாகம் நல்கித்தானே பெண்கள் சீரழிந்திருக்கிறார்கள். அந்த குட்டையிலிருந்து மீட்டு வந்து இங்கே எந்த எதிர்கால வன்மையை காட்டி இந்த குட்டைக்குள் இவர்களை வைத்திருக்கிறார்கள்? நல்ல வளமும் அழகுமுடைய பெண் ஒருத்தி மனம் விரும்பி காதல் கொண்டு ஒருவனை கைப்பிடித்திருந்தும் யானை விழுவதற்காக கருப்பங்கழிகளை நட்டு வைத்த பள்ளத்தைப் போல் அந்த திருமண உறவு முறிந்து போவது நிகழ்கிறது. ஏற்கனவே தூய்மையில்லாத ஒருத்தியை எவன் வந்து கைப்பிடித்து உயரத் தூக்கி நல்வாழ்வு கொடுக்கப் போகிறான்? அன்றி இவர்கள் தராசு தட்டை ஈடு செய்ய தங்கள் தங்கள் பங்குக்கு 10,000-15,000 கட்டி கொடுத்து இந்த அபலை பெண்களுக்கு வாழ்வை வாங்கி கொடுக்கப் போகிறார்களா? அக்காவின் சுடுசொற்கள் இப்போது நிலாவில் ஒளிர்ந்த சொற்களாக தோன்றுகின்றன. அம்மா என்ற ஒருத்தியின் நிலையில் அவள்தான் பால் புகட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்திருக்கிறாள். அந்த அக்கா அன்று வந்திருக்கவில்லை. அத்தனை நாட்கள்

சென்ற பின்பு கருவுற்றிருந்தது உண்மையானால் அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குமே. குழந்தை விடுதியில் தொட்டில் தொட்டிலாக இருக்கும் குழந்தைகளை கண்டாலே அவளுக்கு வெறுப்பு. என்றேனும் அவளுக்கு சில மணி நேரங்களுக்கு குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பணியை அனுசூயா கொடுப்பதுண்டு. அப்போது அந்த குழந்தைகளை தொட்டு துணிமாற்றக்கூட அவள் கூசியிருக்கிறாள். ஆனால் அக்காவுக்கு பிறந்திருக்கும் குழந்தையை நினைத்தால் அவளுக்கு தாபம் மேலிடுகிறது. அன்றிரவு அவளுக்கு இரவில் படுக்கை கொள்ளவில்லை. உறக்கம் என்ன முயன்றும் வரவில்லை. ஒரு அறியாத பெண், சொல்லப்போனால் இயல்பூக்க கிளர்ச்சியில் தான் தன்னை இழந்தாள்.

அம்மாவுக்கு பிறந்திருக்கும் குழந்தையை நினைத்தால் அவளுக்கு தாபம் மேலிடுகிறது. அன்றிரவு அவளுக்கு இரவில் படுக்கை கொள்ளவில்லை, உறக்கம் என்ன முயன்றும் வரவில்லை. ஒரு அறியாத பெண், சொல்லப்போனால் இயல்பூக்க கிளர்ச்சியில்தான் தன்னை இழந்தாள். அதற்கு இத்தகைய தண்டனை மிக மிக கொடிதென்று தன் மீதே கழிவிறக்கம் கொண்டு கண்ணீர் வடிக்கிறாள். சிறிது நேரம் அழுத பிறகு தன் மீதே அவளுக்கு வெறுப்பு மேலிடுகிறது. இல்லத்துக்கு அவள் எதற்காக வந்தாள்? படிப்புக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாடி. அந்த சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அவளுடைய லட்சியம் தொலைவில் தெரியும் விளக்காக இருக்கிறது. அந்த விளக்கை அவள் பெற்று கையிலேந்தும் வரையிலும் இருட்டில் இடறி விழாமலும் குண்டு குழிகளைக் கண்டு சோராமலும் நிதானமாக ஒரே குறியாக அவள் நடக்கத்தான் வேண்டும், கல்வி கற்க வேண்டும், கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற தன்னுடைய லட்சியம் எங்கிருந்து பிறந்தது என்று தன்னையே ஆராய்ந்து கொள்கையில் சுயநம்பிக்கையுடன் தன் கால்களை ஊன்றியே எழும்பி பிழைக்க வேண்டும் என்ற ஆதாரத்திலிருந்து மட்டும் அது பிறக்கவில்லை என்று தெளிகிறாள். கண்ணபிரானின் வீட்டில் அடி வைத்து அந்த பத்திரிகை குவியல்களையும் அவர்கள் பேச்சையும் குழந்தையின் மழலை ஈராக அவர்கள் தெளித்த கருத்துக்களையும் அவள் கண்டு கேட்டு உணர்ந்த பிறகுதான் அவளுக்கு உண்மை தெளியும் ஆர்வம் வளர்ந்தது. பர்வதம் பிரசவித்து குழந்தை இறந்துவிட்டது. அவள் அதற்கு பிறகு ஒரு மாசமே அங்கிருந்தாள். அவளுடைய ஒன்றுவிட்ட அத்தை என்று ஒரு அம்மாள் அவளை அழைத்து சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு அந்த அறையில் அவள் தனியாகவே படுத்திருக்கிறாள். முகமெறிய கண்ணீர் விட்டவள் குளியலறை பக்கம் இருட்டிலே சென்று முகத்தை கழுவிக்கொண்டு படுக்க வரும்போது தன் தலையணையில் யாரோ படுத்திருப்பது கண்டு திடுக்கிட்டார்போல் விழிக்கிறாள். படுத்திருப்பவள் யாரோ? யாரடி என் படுக்கையில் படுத்திருக்கிறாய் என்று அதட்ட அஞ்சி நிற்கிறாள். எவ்வளோ வேண்டுமென்று செய்த செயல் இது. எனவே தனக்கு ஒரு போர்வையும் தலையணையும் வேறு எடுத்துக்கொண்டு வந்து படுக்கலாம் என்று எண்ணி மைத்ரேயி கூடத்துக்கு வருகிறாள். யார் அங்கே வந்து படுத்திருக்கிறாளோ அவளுடைய போர்வை தலையணை இருக்குமே. அவள் அரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு பார்க்கையில் யார் கையிலோ கால் பட்டு விடுகிறது. மீனாட்சி, பாதி ராத்திரியில் என்னடி தேடுற? ஒண்ணுமில்ல, ஒரு தலையணை போர்வை, என் படுக்கையில் யாரோ வந்து படுத்திருக்கிறா. அவள் மறுமொழி எதுவும் கூறவில்லை. திரும்பி படிக்கிறாள். தலையணை போர்வை எதுவும் கிடைக்கவில்லை. மார்கழி மாதமாதலால் சில் என்று இருக்கின்றது. ராசம்மா சமையற்கட்டு வாய்ப்படிக்கு நேராக குரட்டை விட்டு தூங்குகிறாள். மைத்ரேயி அறைக்கு வந்து மெல்ல அந்த தலையணையும் ஒரு புறம் இழுத்துக்கொண்டு நெருங்கி படுக்க முயல்கிறாள். அவள் அப்படி இழுக்கும் முன்பு விருட்டென்று எழுந்து உட்காரும் பங்கஜம் நாவில் நரம்பின்றி வசைப்பாடுகிறாள். மைத்ரேயி வாயடைத்து போகிறாள். என்ன பங்கஜா, தூக்க கலக்கமா? ரொம்ப பேசாதே, என் படுக்கையில் வந்து படுத்துட்டு பேசுற. மூடிடி வாய, கேடு கட்டவளே. உன் யோகியதை தெரியாதா எங்களுக்கு? யாரடி தூக்கத்தில் பேசுறவ? தூக்கமாம் என்று கீழ்த்தரமான சொற்களை கொட்டுகிறாள் பங்கஜம். மைத்ரேயி அத்தகைய சொற்களை அதற்கு முன்பு கேட்டதில்லை. இனிமையாக குரல் எடுத்து பாடும் பங்கஜமா இப்படி வெறிகொண்டு வசைப்பாடுகிறாள்? ராசம்மா எழுந்து வருகிறாள். இந்த ரகளையில் என்ன ஆச்சு இப்பா? மைத்ரேயி வாய் திறக்கும் முன்பு பங்கஜம் அழுக்குரலில் மைத்ரேயி அவளை அவள் படுக்கையிலிருந்து இங்கே இழுத்து வந்ததாக கூறும்போது அவள் அதிர்ந்து நிற்கிறாள். இல்லை ராசம்மா, நான் எதற்காக அப்படி செய்யப்போகிறேன் என்று உண்மையை கூறினாலும் அதை மறுத்து பொய்யை மெய்ப்போல் சாதித்து கொண்டு அழுக்குரலில் ஊளையிடுகிறாள் பங்கஜம். பாதி ராவிலே சத்தம் போடாதே, இப்போ உன்னிடத்தில் போய் படு என்று சமாதானம் கூறி அவளை அனுப்பிவிட்டு ராசம்மா தன் படுக்கையை மைத்ரேயியிடம் கொண்டு வந்து போட்டுக்கொள்கிறாள். அன்றிரவு முழுவதும் மைத்ரேயி உறங்காமல் தன் தலைவிதியை நொந்து கண்ணீர் வடிக்கிறாள். விடுமுறை முழுவதும் பகலில் கண்காட்சி ஸ்டாலும் இரவில் மட்டுமே விடுதியுமாக பொழுது செல்கிறது. அவள் யாருடனும் பேசுவதில்லை. கண்காட்சியில் அனுசுயாவோ புவனாவோ பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வரும்போது கூட தேவைக்கு அதிகமாக அவள் பேசுவதில்லை. இரவில் ராசமாலை அவள் அருகில் படுத்துக்கொள்கிறாள். இறுதி ஆண்டு தேர்வை எண்ணி அவள் அநேகமாக எப்போதும் படித்து கொண்டே இருக்கிறாள். வேறு எந்த நடவடிக்கையை குறித்தும் அவளுடைய பிரஜை கூர்மையாக செயல்படவில்லை. எனவே பெண்கள் தன்னை பற்றி என்ன பேசினார்கள், என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதையே அவள் அறியவில்லை. அடுத்து செயற்குழு மாடியில் கூடும் முன்பு சில உறுப்பினர்களிடம் அந்த பெண்கள் கூட்டமாக சென்று
பேச்சழாமல் ஒதுங்கி நாணி

0: என்று சாகசம் செய்ததையும் பிறகு எழுத்து மூலமாக தங்கள் குறைகளை தெரிவித்ததையும் அவள் அறியாள். அன்று மாலை அவள் பள்ளியிலிருந்து திரும்பும் நேரத்தில் அலுவலக அறையில் லோகாவும் டாக்டர் மித்ராவும் இருக்க காண்கிறாள். டாக்டர் மித்ரா இந்த இல்லத்தின் மருத்துவர். குழந்தைகளை பார்க்க நாள்தோறும் வருவதுண்டு. வயது முதிர்ந்த அந்த அம்மாள் மிக அன்பாக பேசுவார். அவருடைய சிரிப்பே அமுதம் தோய்ந்தாற்போல் இருக்கும். லோகா அவளை கண்டதும் அழைக்கிறாள். ஸ்கூல் பஸ் இவ்வளவு சுருக்காக வருகிறதா என்ன? இல்லை மேடம், எனக்கு கிளாஸ் இல்லை, ஸ்டடி லீவு தான் இப்போ. நான் அங்கே உள்ள ஹாஸ்டல் பெண்ணுடன் சேர்ந்து படிக்கப் போனேன், அதனால் வந்துவிட்டேன். இன்னைக்கு எனக்கு ராத்திரி கிச்சன் டியூட்டி. தனியாகவா வருகிறாய்? நான் நடந்துதான் வரேன் மேடம். லோகா அவளை ஏற இறங்க பார்க்கிறாள். நீ தனியாக வருவதும் போவதும் சரியில்லை, காத்திருந்து பஸ் வரும்போது தான் திரும்ப வேணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சுரினாம் நாட்டில் வசிக்கும் மக்களிடையே உரையாற்றிய போது, உலக பொருளாதார நிலைத்தன்மையின் முக்கிய தூணாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2026 உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவில் 17% பங்கை கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்கள சுகாதார சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா ஆரம்ப சுகாதார குழுக்களுக்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை தொடங்கி வைத்துள்ளார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் 2027 விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களுக்கு py.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள சந்தாதாரர்களின் மொத்த எண்ணிக்கை இந்த ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி 2,17,00,000 எட்டியுள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இணைந்தவர்களின் எண்ணிக்கை 8,96,00,000 கடந்துள்ளது. 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட சேமிப்பு வங்கிக் கணக்கு அல்லது அஞ்சலக கணக்கு வைத்துள்ளவர்கள் இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் என்று ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் தேசிய தலைநகர் டெல்லியில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. கடந்த மார்ச் 2026 நடைபெற்ற 12வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் தனியார் பள்ளிகளில் மொத்தம் 7,497 மாணவ மாணவியர் தேர்வெழுதினர். இதில் 3,811 மாணவர்களும் 3,579 மாணவிகளும் என மொத்தம் 7,390 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நம்ம ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்மணிகள் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்கிற சிறந்த ஆளுமை யார் அப்படின்னா முனைவர் வாசுகி ராஜாராம் அவர்களோடு தாங்க இந்த ஒரு மணி நேரம் நாம பேச போறோம். என்ன பேசிடலாமா நேயர்களே? வாங்க. வணக்கம்மா.
3: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம்.
2: ஆமா, உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகத்தோட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமே.
3: செய்யலாமே. நான் முனைவர் வாசுகி ராஜாராமன். புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரியில் வளர்ந்து புதுச்சேரியில் கல்வி கற்று புதுச்சேரியில் பணிபுரிந்து திருமணமும் புதுச்சேரியில் செய்து கொண்ட புதுச்சேரியினுடைய பெண்மணி என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏறக்குறைய கல்வி பணி என்பது எனக்கு 34 ஆண்டுகள். அதன் பிறகு கலைப்பண்பாட்டு துறையின் ஒரு தனி அதிகாரியாக இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். 34 ஆண்டுகளில் நான் கல்லூரி பேராசிரியராக இருந்த பொழுது கிடைத்த அனுபவங்களை விட இப்பொழுது கலைப்பண்பாட்டுத் துறையில் இணைந்த பிறகு கிடைத்திருக்கின்ற தமிழ் சார்ந்த அனுபவங்கள் என்பது மிக மிக அதிகமானதாகும். முதுகலையை தாகூர் கலை கல்லூரியிலும், அப்பொழுதெல்லாம் இங்கு புதுச்சேரி பல்கலைக்கழகம் வரவில்லை என்பதால் நான் ஆந்திரா திருவேங்கடன் பல்கலைக்கழகத்தில் இளமுனைவர் பட்டத்தை முடித்தேன். அதன் பிறகு இங்கு புதுச்சேரி பல்கலைக்கழகம் வந்த பிறகு என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்தேன். 1736 முதல் 1761 வரை ஆனந்தரங்க நாட்குறிப்பில் மண்டி கிடக்கின்ற வரலாற்று தரவுகள், கலை இலக்கிய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் அன்றைய சூழ்நிலையில் மக்களுடைய நடை உடை பாவனை அனைத்தையும் ஒருங்கே தன்னகத்தே கொண்ட அந்த ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பில் முனைவர் பட்டம் பெற்றவள் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்குறைய ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பில் 8க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளேன் என்பதிலும் என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆகிறது. அது தவிர்த்து ஏறக்குறைய இதர நூல்கள் என்பது 4-5க்கு மேல் வெளிவந்துள்ளன. புதுச்சேரியில் முதன் முதலில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையும் என்னை சாரும். அதேபோல் கலை பண்பாட்டு துறையில் வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருதையும் முதன் முதலில் பெற்ற பெண்மணி என்ற பெருமையும் என்னை சாரும். ஏறக்குறைய இந்த புதுச்சேரியில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் பெரும்பான்மையானவர்களை நான் அறிந்தவர் என்ற வகையில் புதுச்சேரியினுடைய தமிழ் எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, இங்கு இருக்கின்ற இலக்கிய அமைப்புகள் எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்பனவற்றையெல்லாம் நன்கு அறிந்திருக்கின்றேன். காரணம், என்னுடைய இளம் முனைவர் பட்டம் என்பது ஏறக்குறைய 14க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கின்றேன் என்பதை இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழ்நிலையில் கழங்காடுதல் என்பது பெண்களுக்கு, இன்றைய இளம் வயது பெண்களுக்கு தெரியாத ஒன்றாகும். அதில் பாடப்படுகின்ற பாடல்களை அடிப்படையாக வைத்து சமூகத்திற்கு அந்த பாடல்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வருகின்றன என்பது குறித்தும் என்னுடைய நூல் பேசியிருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் கலைப்பண்பாட்டு துறையின் சார்பில் எண்ணற்ற கருத்தரங்குகள், மாநாடுகள் போன்றவை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதில் மிக சிறந்த ஒரு மாநாடாக நான் கருதுவது சித்தர்கள் இலக்கிய மாநாடாகும். 65களுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த பூமி புதுச்சேரி என்பதால் ஒருங்கிணைந்த ஒரு சித்தர் மாநாட்டை இங்கு நடத்த வேண்டும் என்று மிக நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்தது. கடந்த 1 ஆகஸ்ட் அதனை நிறைவேற்றினேன். மிக சிறப்பாக அமைந்த அந்த மாநாடு என்னுடைய தமிழ் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்கள் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் தமிழை படித்தல் வேண்டும், உச்சரித்தல் வேண்டும் என்ற நோக்கில் தொலைக்காட்சிக்கு செய்தி வாசிக்கும் போட்டி என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். அந்த போட்டியில் ஏறக்குறைய புதுச்சேரியை சார்ந்த அனைத்து கல்லூரி மாணவர் மாணவியலும் கலந்து கொண்டு பங்கு பெற்றனர் என்பதும் ஒரு மிக மகிழ்ச்சியான

0: செய்தி. இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்ற வளர்ச்சியை நோக்கி நாம் போக வேண்டும் என்றால் அதனை மாணவர்களிடம்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கும் இலக்கிய வகுப்புகள், இலக்கண வகுப்புகள் போன்றவற்றை இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன்.
1: ரொம்ப அழகா தன்னை பத்தின அறிமுகத்தை கொடுத்த நம்ம படைப்பாளரோடு இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசுகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. எந்த ஒரு நொடி உங்களுக்கு எழுத்துலகத்தில் கால் பதிக்கணும், தொடர்ந்து பயணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு?
2: அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவள் இல்லை நான். சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில் சிந்தித்துக் கொண்டிருந்த போதுதான் இங்கு புதுச்சேரியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி இருந்தது. அதில் பாடத்திட்டங்கள் என்போது 4 பாடத்திட்டங்கள் தான் இருந்தன. அதனால் சிறப்பானதொரு கல்வியை கற்க வேண்டும் என்ற நிலை எண்ணிய பொழுதும் தமிழ் படித்தால் முன்னேறிவிடலாம் என்ற ஒரு எண்ணம் மனசுல் தோன்றியது. என்னுடைய இளங்கலை தமிழை முடித்த பிறகு முதுகலைக்கு தாகூர் கலைக் கல்லூரிக்கு சென்ற பின் அந்த நிலையிலேயே இளம் முனைவர் பட்டத்தை செய்ய வேண்டும், முனைவர் பட்டத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அடி மனதில் ஆழ பதிந்திருந்த காரணத்தினால் நான் ஆந்திரா திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய இளமுனைவர் பட்டத்தை மேற்கொண்டேன். அந்த பட்டத்தை மேற்கொண்ட பொழுது இங்கிருந்த மிக சிறந்த ஆளுமைகளாக இருந்த புதுச்சேரி படைப்பாளர்கள் சிலரை சந்தித்த பொழுது நாமும் இவர்களைப் போல் சிறந்த ஒரு ஆளுமையாக புதுச்சேரியில் திகழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் என்னை மேலும் தமிழை நோக்கி அடியெடுத்து வைக்க செய்தது.
1: ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தன்னுடைய எழுத்து பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசகி ராஜாராம் அவர்களோட பேசிட்டு இருக்கோம், பேசலாம் வாங்க. உங்களை ஒரு எழுத்தாளரா உருவாக்கி ஒரு முக்கிய தருணம் அப்படின்னா எந்த தருணத்தை நீங்க பகிர்ந்துக்குவீங்க?
4: புதுச்சேரி இலக்கியங்கள், புதுச்சேரி இலக்கிய அமைப்புகள் என்னை முதல் முதலாக எழுத்தாளர் என்று அறிமுகம் செய்தது. அதன் பிறகு ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பில் நான் முனைவர் பட்டத்தை மேற்கொண்ட பொழுது புதுச்சேரியை சார்ந்து எண்ணற்ற நூல்களை எழுதினேன். ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டன. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் கால் எடுத்து வைத்த பிறகு அனைத்து எழுத்துகளையும் அனைத்து மைய கருத்துகளையும் கொண்ட நூல்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது தமிழ், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், கொச்சை தமிழ் போன்று அந்தகால சொற்களாகிய வயனம், ஒடுதி, வார்த்தைப்பாடு போன்ற பல சொற்கள் புரியாத சொற்களாக எனக்கு இருந்தன. இற்றை நாள் பாய் எடுத்து ஓடி போனான் என்ற ஒரு சொற்றொடர் ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பினுடைய முதல் சொற்றொடராக வந்தபொழுது பாயெடுத்து ஓடி போனானா அப்படியென்றால் என்ற எண்ணம் வந்தபோது இன்று கப்பல் புறப்பட்டு போயிற்று என்பதுதான் அதனுடைய அடிப்படையான பொருள் என்பதை உணர்ந்து கொண்டு மேலும் மேலும் அதிலிருந்து தோண்ட தோண்ட வருகின்ற தங்கம் போல் எனக்கு பல நூல்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் வந்தன. ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு மட்டுமே அல்லாமல் நிறைய மற்ற நூல்களையும் நான் எழுதியுள்ளேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நூல் ஏறக்குறைய என்னுடைய வாழ்க்கை பாதையை அடியொற்றி எழுதப்பட்டதாகும். என் அன்னை இருந்து என் வரையில் உள்ளான அனுபவங்களை அடிப்படையாக வைத்து நான் எழுதியுள்ளேன். ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சமுதாயத்தில் பெண்ணுக்கு எந்த விதமான இடர்பாடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன, அது யாரால் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் ஏற்படுகின்றன என்ற ஆராய்ச்சியை விடவும் உடன் பிறந்தவர்களால் ஏற்படுவதுதான் மிக அதிகம் என்பதை என்னுடைய அன்னையரின் வாழ்க்கையிலிருந்து நான் தெள்ள தெளிவாக கற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அந்த நூலை என் அன்னையை மையப்படுத்தி எழுதியிருக்கின்றேன். அதில் அவர்கள் சகோதரர்களிடம் அவர்கள் பட்ட இன்னல்கள் என் கண்முன்னே இன்றும் நின்று நிலவுகின்றன என்பதை இங்கு நான் வருத்தத்துடனே பதிவு செய்கின்றேன். புதுச்சேரியை மாநிலத்தில் ஒரு பகுதியாக இன்று விளங்குகின்ற, பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால், இந்திரா

0: காந்தி சிலை இருக்கின்ற அந்த பகுதி என்று சொல்லலாம். அங்கு நிலவிய சூழல், அங்கு நிலவிய மக்களுடைய எண்ணங்கள், அங்கு நிலவிய மக்களுடைய மனப்போக்குதான் இந்த நூலை நான் எழுதுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. இன்னும் இதில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதேபோல் நான் முனைவர் பட்டத்தை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட பொழுது என் அன்னைக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒரு நூலாகவும், எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மற்றொரு நூலாகவும் எழுதும் பொழுது அது மிக நீண்ட நெடிய ஒரு வரலாறு போல் அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த அனுபவங்கள் தான் நான் எழுத்தாளராக இந்த தமிழ் உலகில் அடியெடுத்து வைக்க அடிப்படை காரணங்களாக அமைந்தன.
1: ரொம்ப அழகா ஒரு எழுத்தாளரா உருவாக எதெல்லாம் காரணமா அமைஞ்சது அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் பேசலாம் மக்களே, வாங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஒரு படைப்பாளனா மாறணும் அப்படின்னா முதல்ல படிப்பாளனா இருக்கணும் இல்லையா? சோ அந்த வகையில ஒரு எழுத்தாளரா நீங்க நிறைய நூல்களை படிச்சிருப்பீங்க. உங்களின் மனம் கவர்ந்த படைப்பாளர்கள் பற்றியும் அவங்க படைப்பு பத்தி உங்க பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமே.
4: நிச்சயமாக என்னுடைய மனம் கவர்ந்த மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் என்றால் அவர் பிரபஞ்சன் அவர்கள். எனக்கு பிடித்தமான எழுத்தாளர். காரணம், அவருடைய வானம் வசப்படும் ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூலாகும். அது தவிர்த்து பெண்கள் என்றால் குனிந்த தலை நிமிராமல் சென்று முட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மனப்போக்கிலிருந்து மாறுபட்டு பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை என்னுள் வளர்த்தவர்களுள் அவரும் ஒருவர். பெண்ணுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை மிக அழகாக, மிக துல்லியமாக இந்த சமூக சிந்தனையோடு எழுதி சென்றவர் என்றால் அதில் முதன்மையானவர் பிரபஞ்சன் என்றுதான் சொல்ல வேண்டும். எண்ணற்ற எழுத்தாளர்கள் பிடித்தமானவர்கள் என்றாலும் இங்கு நான் பிரபஞ்சனை மையப்படுத்தி சொல்வதற்கு காரணம், எந்த ஒரு சமுதாயத்தில் சீர்கேடான நிகழ்ச்சி நடந்தாலும் அதனை பற்றி மிக அழகாக துல்லியமாக விளக்கக்கூடியவர் அவர் என்பதில் இங்கு சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். மேலும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு மாணவருக்கு ஒரு இன்னல் ஏற்பட்ட போது அதற்காக குரல் கொடுத்தவர்களில் அவர் முதன்மையானவர் என்பதாலும் அவரை குண நலன் கருதியும் அவருடைய எழுத்து கருதியும் மிகவும் பிடித்தமானவர் என்பதில் இங்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். பிரபஞ்சனுக்கு அடுத்து சொல்ல வேண்டும் என்றால் நிறைய கவிஞர்கள், பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் சுரதா என்று எண்ணற்ற கவிஞர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் என்னை மிகவும் கவர்ந்தவர்கள். பாரதிதாசன் கோரிக்கையற்று கிடக்குதனே இங்கு வேரில் பழுத்தப்பலா என்று விதவை விவாகத்தை பற்றி மிக துல்லியமாக கூறியது போல, அச்சம் என்பது மடமையடா என்றும் பெண்கள் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பல வகையில் தன்னுடைய மன கருத்துக்களை நூலாக வடித்த நம்முடைய பாரதியார் என்று இப்படி நிறைய கவிஞர்களை சொல்லிக்கொண்டு சொல்லலாம். கவிதை, கட்டுரை, புதினம் என்று எண்ணற்ற எழுத்தாளர்கள் இந்த பூமியில் மிக நிறைந்து கிடைக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள், முக்கியமாக எனக்கு வரலாற்று இலக்கியங்கள் படிக்க மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். ஏன்னா இளநிலை படிக்கின்ற பொழுதே கல்கி எழுதிய நூல்கள் எங்களுக்கு பாடப்பகுதியாக இருந்த பொழுது அதில் ஒரு மிகுந்த ஈடுபாடை ஏற்படுத்தியது. அதேபோல் மு. வரதராசனானவருடைய அந்த நடை என்பது மிக சிறப்பான ஒன்றாகும். அதுக்கடுத்து வாசுப மாணிக்கம் அவர்களுடைய தமிழ்காதல் என்பது படிக்கும் போதே மனதை கொலை கொள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்வதாக இருக்கும். இப்படி நிறைய பெயரை எழுத்தாளர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய பேராசிரியராக இருந்த மாரா பூபதி அவர்கள் நிறைய இலக்கண நூல்களை எழுதியிருக்கின்றார். அதற்கடுத்து இலக்கணச்சுடர் திருமுருகன் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசானாக திகழ்ந்து என்னை வழி நடத்தியவர். அவருடைய 100 சொல்வதெழுதுகள் என்ற அந்த நூல் எப்படியெல்லாம் பிழையின்றி தமிழை எழுத வேண்டும், படிக்க வேண்டும், பேச வேண்டும் என்று மிக தெளிவாக அன்றைய மாணவர்களுக்கும் சொல்லித்தந்த நூலாகும். ஆனால் இன்றைய மாணவர்களிடம் நூலை பற்றி கேட்டோமானால் யாருக்குமே தெரியவில்லை. ஆக அழிந்து போன நூல்களில் ஆசான்களாக இருக்கின்ற அவர்களை இன்றும் நினைந்து அவர்களால் உருவானவர்களில் நானும் ஒருவள் என்பதில் பெருமை கொள்கின்றேன்.
3: ஒரு படைப்பாளனா

0: நேரம் 1:36:30.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். பேசலாம் வாங்க. பிற படைப்பாளர்களை பத்தி மனம் திறந்து பேசி நீங்க உங்களின் முதல் படைப்பு பத்தி பகிர்ந்துக்காம இருந்தா எப்படி, பேசலாமா?
2: முதன் முதலில் என்னுடைய நூல் வெளிவந்தது ஏறக்குறைய புதுச்சேரியில் இருக்கின்ற 60 வயதுக்கு மேற்பட்ட தமிழ் எழுத்தாளர்களுடன் ஏறக்குறைய 22-23 வயதான எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் மிகவும் சிறப்பான ஒன்றாகும். ஒருவரை அப்பா என்றும் ஒருவரை தாத்தா என்றும் அழைத்து அவர்கள் வைத்திருந்த அமைப்புகளுடைய அனைத்து விளக்கங்களையும் கேட்கின்ற பொழுது ஒருவரும் ஒவ்வொரு விதமாக என்னை ஆட்கொண்டவர்கள் என்று சொல்லலாம். காரணம், ஒரு காலத்தில் இருந்த மாத்ரு கஃபே என்ற அந்த உரிமையாளர் தான் ஒட்டுமொத்த குயில் பத்திரிகையும் எனக்கு அளித்து உதவியவர். அந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது காப்பியை கொடுத்துதான் என்னை வரவேற்பார்கள். சுப்பிரமணிய கவிதா மண்டலம் அப்படி என்று ஒரு அமைப்பு ஒரு காலத்தில் இருந்தது. அதனை வைத்து நடத்தியவர் எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம். அவர் மிகவும் மென்மையாக அமர வைத்துக் கொண்டு தமிழ் எப்படியெல்லாம் வளர்ந்தது, தமிழ் இலக்கிய அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன, உண்மையாக இலக்கிய அமைப்புகள் வைத்து தமிழ்

அமைப்பிற்கு பங்காற்றுகின்றவர்கள் யார், அதனை பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் யார் என்றெல்லாம் விளக்கியவர். அதனால்தான் எனக்கு அப்பொழுதே ஒரு பேருண்டு, எப்போதும் வயதானவர்கள் மத்தியிலேயே இருக்கும் என்ற அந்த பேரு கூட எனக்கு அந்த காலத்தில் உண்டு. ஆனால் அதெல்லாம் நினைக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன், அவர்களிடம் எப்படியெல்லாம் உரையாடி இருக்கின்றேன் என்று என்னுடைய அந்த நூல் இன்றும் பேசும் என்பதில், இன்றும் அந்த நினைவுகள் என்னுள் ஊறிக்கொண்டு உள்ளுணர்வாக இருக்கின்றன என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் இங்கு நினைவு கூறுகின்றேன்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी

0: ஷோ மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வாசகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். பேசலாம் வாங்க.
1: பாரதிதாசன் அவர்களுடைய மகனாரும் மிகவும் சிறந்த ஒருவராக என்னுடன் பழகியதில் மன்னர் மன்னன் அவர்களும் மிகவும் பரிச்சயமானவர். கேலி, கிண்டல், தமாஷ் இதெல்லாமே என்னிடம் அவருக்கு உண்டு, அவரிடம் எனக்கும் உண்டு. ஆக புதுச்சேரியை சார்ந்தவர் என்பதை விடவும் புதுச்சேரி மக்களுடன் ஏறக்குறைய 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுத்தாளர்களுடன், தமிழ் அறிஞர்களுடன், தமிழ் ஆளுமைகளுடன் மிக சிறப்பாக நான் பணியாற்றியவள் என்பதை இங்கு நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய நூல் முதன் முதலாக

0: வெளிவந்தது இரண்டு நூல்கள் ஒன்றாக கொண்டு வந்தேன். இரண்டு நூல்களுமே மிகப்பெரிய ஆளுமைகளாக என்று திகழ்கின்ற அப்போதைய முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டது. நிறைய வாழ்த்துக்கள், அது தொடர்பான நிறைய புகைப்படங்கள் இன்றும் என்னிடம் உண்டு. சில சமயங்களில் அதனை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்து சந்தோஷப்படுகின்ற அந்த மனநிலையும் எனக்கு உண்டு. ஏறக்குறைய அந்த நூலில் சில ஆளுமைகளுடைய தமிழ் வளர்ச்சியை பற்றி நான் எழுதவில்லை. அதனால் நான் பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எண்ணற்றன. நான் ஏதோ வேண்டுமென்றே அவர்களை தவிர்த்து விட்டேன் என்பது போன்றான குற்றச்சாட்டுகள் மிக அதிகமாக என் மீது எழுந்தன. இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையில் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் நான் சென்றேன் என்பதை இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
1: ரொம்ப நகைச்சுவையா தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். சோ, ஒரு படைப்பை ஒரு பெண் படைக்கும் பொழுது என்னென்ன தடங்கள்லாம் வருது அப்படிங்கறத அழகா ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. படைப்பாளரோட பேசிட்டு இருந்ததுல காலம் போனதே

0: கொண்டுதான் நான் சென்றேன் என்பதை இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
1: ரொம்ப நகைச்சுவையா தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். சோ ஒரு படைப்பை ஒரு பெண் படைக்கும் பொழுது என்னென்ன தடங்கள்லாம் வருது அப்படிங்கறத அழகா ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. படைப்பாளரோட பேசிட்டு இருந்ததுல காலம் போனதே தெரியலங்க. இன்னும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இயக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் நம்ம நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்நேகிதி ஆர்ஜே பவானி.

98.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் மக்களே, நேரம் 2:14 நிமிடம், 8:00 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆஜே ஆனந்த். இன்றைய காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவின் குரலில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து, தொடர்ந்து கலிங் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல் பி சுசிலாவின் குரலில் கே வி மகாதேவன் இசையில் உயர்ந்த மனிதன் திரைப்படுத்தினர். நேரம் 2:22:44.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற வரும் பாடல் நம் நாடு திரைப்படத்தில் 2:28 பார்த்து நொடிகள்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 2:32 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஆலயமணி திரைப்படுத்தியிருந்தார்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்களில் வரும் பாடல் ஆட்டுக்கார அலமையில் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:37.

0: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்றக்கான நிகழ்ச்சியில் வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவின் குரலில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:41 நிமிடம் 45 நொடிகள்.
1: ஒரு

நேரம் 2:56 ஆயிடுச்சிருக்கு. இன்றைய காலத்தை வென்ற கணங்களின் நிறைவாக வரும் பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: வணக்கம் மக்களே, நேரம் 3:53 எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் கேட்க போற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆஜே ஆனந்த். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக தலசீமியா தினத்தை முன்னிட்டு தலசீமியா குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இரத்த வங்கி மருத்துவத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு வந்து உலக தலசீமியா தினம்.
4: தலசீமியா அப்படின்றது ஒரு வகையான நோய். அது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை ரத்தத்துல வர பரம்பரை நோய், ரத்தத்துல பரம்பரையா ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆகி அது மூலமா வரக்கூடிய நோய். அது ரத்தத்தை குறைச்சிடும், ரத்த அளவை கம்மி பண்ணிடும். அது மூலமா உங்களுக்கு மூச்சு வாங்குறதோ இல்லை அதோட சேர்ந்த சிம்டம்ஸ் நிறையா இருக்கும். இதுதான் வந்து தலசீமியா என்ற நோய் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா.
3: ஓகே, இப்போ இந்த பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு தமிழ் எதனா அர்த்தம் இருக்கா சார்?
4: தலசீமியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நோய், அதோடைய பேர் வந்து இதுதான் வச்சுருக்காங்க. தமிழாக்கம் அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு வராது, இது ரத்த சம்மந்தப்பட்ட நோய்.
3: ஓகே டாக்டர், இப்போ என்னென்னா இப்போ இந்த சாதாரண ரத்த சோகைக்கும் அனிமியா சொல்கிறாங்களே, அதுக்கும் வந்து தலசீமியாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு?
4: இப்போ அனீமியா ரத்த சோகை எல்லாருக்குமே தெரியும், தலசீமியா ரத்த சோகையாக வெளிப்படும். ஆனால் எல்லா ரத்த சோகையும் தலசீமியா கிடையாது, முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ரத்த சோகை தலசீமியா வெளிப்படும், ஆனால் எல்லா ரத்த சோகையும் தலசீமியா கிடையாது. அப்போலாம் ரத்த சோகைனா என்ன? அனீமியா, அதுதான் ரத்த சோகைன்னு சொல்கிறோம். இப்போ ரத்த சோகை பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம். பேஷண்ட்ஸ் இல்லை, முக்கால்வாசி ஃபீமேல்ஸ் நிறைய பேருக்கு ரத்த சோகை தான் இருக்கும். எங்கள் பிளட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு ரத்த சோகை நிறையா இருக்கும். ஏன் இருக்குது? அப்போ அவ்வளோ காமனாக இருக்கே ரத்த சோகை, அதெல்லாம் தலசீமியாவா? கிடையாது இல்லைங்களா. அப்போ தலசீமியான்றதுன்னா ரத்த சோகைன்றது என்ன? ரத்த சோகை ஏன் வருது அப்படின்றது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ரத்த சோகை ஏன் வருது? நம்ம சரியான உணவு உட்கொள்ள எல்லாம் வருது, சரியா அயன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்.

0: அப்போ அயன் ரிச் ஃபுட்ஸ்லாம் என்னென்ன? டேட்ஸு, ஸ்பினாச்சு, அப்புறம் லிவரு, அதெல்லாம் நம்ம சரியாக எடுத்துக்கல, அதனால் சரியாக சாப்பிடல. நம்ம ரத்த சோகையாக இருக்கும், நோயின்னு ரத்த சோகையாக இருக்கும். அடுத்தது பிளட் லாஸ் ஆகுது உங்களுக்கு, ஆக்சிடெண்ட் ஆகுது, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, அதெல்லாம் பிளட் லாஸ் ஆகுது, அப்போயும் ரத்த சோகைன்றது வரும் உங்களுக்கு. இப்போது பரம்பரை நோய் சொல்லியிருந்தேன் நான், பரம்பரையாக வரக்கூடிய நோய், அதுலேயும் ரத்த சோகை உங்களுக்கு வருது. ஸோ இப்போ டயட்ரி டிஃபிஷியன்சிஸ் சரியாக எடுத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உணவு உட்கொண்டிங்கன்னா அந்த ரத்த சோகை உங்களுக்கு சரியாயிடுது. நல்லா உணவு ஊட்டச்சத்து உள்ள உணவு கொடுக்குறோம் நாங்கள், ரத்த சோகை சரியாகுது. இப்போ தலசீமியா அப்படின்னு சொல்கிறது பரம்பரை நோயின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜீன்ஸ், பரம்பரை ஜீன்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா மரபணு, ஜீன்ஸ் பேர் மரபணு. அந்த மரபணுவில் ஏற்பட மாற்றங்கள் மூலயமா இது ஒரு குழந்தைக்கு தன் தந்தையிடமிருந்தோ தாயிடமிருந்தோ கடத்தப்படுது. அப்படி வரும்போது இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்கள் அயன் ரிச் ஃபுட் கொடுக்குறீங்க, சரியாகுமா? சரியாகாது. குழந்தைக்கு தொடர்ந்து ரத்த சோகை இருந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து மூச்சு வாங்கிட்டே இருக்கும். அப்போது டெஸ்டிங் தேவைப்படுது. ஸோ எல்லா ரத்த சோகையும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது தலசீமியாவாக இருக்கலாமா இல்லை சாதாரண சாப்பாட்டு மூலயமா, சாப்பாடு சரியாக கிடைக்காத மூலயமா ஒரு ரத்த சோகையான்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? விழிப்புணர்வு வேணும். எல்லா ரத்த சோகையும் சாதாரண ரத்த சோகையே கிடையாது. ஸோ ரத்த சோகை இருக்குது ஒரு குழந்தைக்கு அப்படின்ற போது நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் குழந்தைக்கு ரத்த சோகை இருந்துக்கிட்டே இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்குது, மூச்சு வாங்குது, ரொம்ப வெளியர் நிலத்தில் இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்துக்காமல் நீங்கள் மேற்படி டெஸ்டிங்க்கு போகிறது மூலயமா அதை கண்டுபிடிக்கலாம். அப்போது சாதாரண ரத்த சோகைக்கும் தலசீமியாவுக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபர்தர் டெஸ்டிங் மூலயமா, அடுத்த டெஸ்டிங் மூலயமா. அப்போது எல்லா ரத்த சோகைக்கும் நீங்களே வைத்தியம் பண்ணிக்காமல் தயவு செஞ்சு நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது.
1: கிட்டத்தட்ட இன்னொரு முக்கியமான குவெஸ்டின் என்னென்னா, இப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரத்த சிவப்பணுக்களை வந்து இந்த தலசீமியா நோய் எப்படியெல்லாம் பாதிக்கும்?
0: இப்போது லைக் எதை பாதிக்கும்? தலசீமியா அப்படின்றது ரத்த சம்மந்தமான நோய், மரபணு நோய் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்போ ரத்த சம்மந்தத்தில் என்ன இருக்குது, ரத்தத்தில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு? ரத்தம்ன்றது மேஜராக என்ன இருக்குது? 99% வாட்டர் தாங்க, தண்ணி தாங்க, சரிங்களா? மெஜா அதில் வந்து ஹீமோக்ளோபின் இன்னும் இருக்குது. ஹீம்ன்றது என்னது? அயன். அயன் சத்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அது கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், நார்மலாக வர எல்லாருக்குமே, பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ குளோபுளின் ஒரு பார்ட் இருக்குது. குளோபுளின்றது ஒரு புரோட்டீன் புரதம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த புரதத்தில் ஏற்படுற மாற்றங்கள், மரபணு மூலயமா ஏற்படுற மாற்றத்தினால அந்த புரதம் சரியாக ஃபார்ம் ஆகலை. புரதம் சரியாக ஃபார்ம் ஆகாதால இந்த அயனை சரியாக அதால் கடத்த முடியல, அயன் வீணாகுது, அயன் அழிஞ்சு போகுது. அப்போது ரத்தத்துடைய வேலை என்னது? கடத்துறது. எதை கடத்துறது? ஆக்சிஜனை கடத்துறது, நியூட்ரிஷன்ஸை கடத்துறது, சத்து கொடுக்கறது உடம்புக்கு உள்ள, அதுதான் அதோட வேலை. அப்போ அதோடய வேலை நடக்கலை உங்களுக்கு, ரத்தம் அழிஞ்சு போகுது. 120 நாள் வாழக்கூடிய ரத்தம் உங்களுக்கு 90 நாளோ இல்லை 70 நாளோ தான் வாழுது. அதோடய ஃபங்க்ஷன்ஸை பண்ண முடில, அயனை கொடுக்க முடில, அயன் வந்து எக்ஸஸாக அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? அப்போது என்ன ஆக போகுது உங்களுக்கு? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்கல, நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கல உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு பிளட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, அடிக்கடி உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படுது, ரத்த தேவையும் அதிகமாக ஏற்படுது.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வினா, இப்போ தலசீமியா சொல்லிட்டீங்க, இது ஒரு தொற்று நோயா இல்லை மரபணு மூலமாக தான் பரவக்கூடிய ஒரு நோய்? டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க.
0: அது இது வந்து கண்டிப்பாக தொற்று நோய் 100% கிடையாது, அதில் வந்து நம்மளுக்கு சந்தேகமே தேவையில்லை. இது 100% தொற்று நோய் கிடையாது. இது ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கடத்தப்படுற நோய். எப்படி கடத்தப்படுது? மரபணு மாற்றத்து மூலயமாக கடத்தப்படுது. ஸோ டிஃபெக்டிவ் ஜீனோம், டிஃபெக்டிவ் ஜீனோம் சொல்லுவாங்க, அந்த ஜீன்ஸ் மரபணு இருக்கு இல்லைங்களா, அதில் மாறுதல்கள் ஏற்பட்டு அது சரியான ஃபங்க்ஷனில் இல்லை. அதன் மூலயமா ஒரு தாயும் தந்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறது மூலயமா அந்த குழந்தைக்கு அது வந்து வந்து அடையுது, பரம்பரை வியாதி மாதிரி.
1: ஸோ இது மரபணு மூலயமா தான் பரவும்.
0: ஆமாம், மரபணு மூலயமா பரம்பரையாக பரவிட்டு வருது.
1: ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த தலசீமியா நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன, அப்படி வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இப்படி ஒரு நோய் இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிடுங்க, இது எப்படியெல்லாம் வரும், என்னென்ன அறிகுறிகள் காமிக்கும்?
0: இப்போது தலசீமியா எப்படியெல்லாம் வரும், அப்போ தலசீமியா பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ தலசீமியா எந்த வயசுலேருந்து வரும்? பிறந்த குழந்தைக்கு வரும், அடல்ட் லைக் பிறந்த வளருது குழந்தை, அப்போ அந்த குழந்தைகளும் வரலாம். ஸோ இது வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து டிஃப்ரெண்ட் பெருசு. ஸோ அப்போ தலசீமியா டிவைட் பண்ணுறோம் நம்ம, ஆல்ஃபா தலசீமியா, பீட்டா தலசீமியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹீமோக்ளோபுளின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அதில் ஆல்ஃபா செயின் இருக்குது, பீட்டா செயின் இருக்குது. அது மூலிமா குளோபுளின் பார்ட்னா ஹீம் குளோபுளின், ஹீம்ன்றது அயன், குளோபலின்றது புரத

0: பார்ட் சொல்லியிருந்தீங்களா, அதில் ரெண்டு புரதம் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா செயின் குறைபாடுனாலும் பீட்டா செயின் குறைபாடுனாலும் தலசீமியான்ற நோய் பரம்பரை வியாதியாக வருது. ஆல்ஃபா செயின் நாலு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆல்ஃபா செயின் நாலு இருக்குது, அந்த நாலு வந்து பாதிப்படையுது அந்த செயினில். ஒன்று பாதிப்படையலாம், ரெண்டு பாதிப்படையலாம், மூணு பாதிப்படையலாம், நாலும் பாதிப்படைஞ்சு. நாலும் பாதிப்படைஞ்சுன்னா உங்களுக்கு சிவியரான டிசீஸ் வரப்போகுது. ஒன்று பாதிப்படைஞ்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கடத்த மட்டும்தான் செய்வீங்க, கேரியர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அதை. நீங்கள் நோயை கடத்துவீங்க, ஆனால் உங்களுக்கு நோய் இருக்காது பர்சனலாக. அப்போ அவங்களுக்கு ஸ்க்ரீனிங் தேவைப்படுது, சரிங்களா? அப்புறம் பீட்டா தலசீமியா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா மூணு வகைப்படுது. பீட்டா தலசீமியா மைனர், இன்டர்மீடியா, மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர்னால் நான் சொன்ன மாதிரியே இந்த ஜீன்ஸ் ஃபுல்லாகவே வீணாக போயின்றதால அவங்களுக்கு உடனடியாக அந்த நோய் வந்து தொற்று வந்து கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு கேரியராகவும் இருப்பாங்க, அந்த நோயை அவங்க கடத்துவாங்க. இது எப்படி பரவுது, அப்போது எப்படி வந்துச்சு நம்மளுக்கு, மரபணு மூலமா, தந்தை தாக்கிட்டு வந்து வந்தது. அந்த தந்தை தாய் தெரியுமான்னு கேட்டால் அவங்களுக்கு சில சொன்னது தெரியாது, அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு கிடையாது. தனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குதுன்னே அவங்களுக்கு வாழ்நாளில் தெரியாமலே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு மேஜர் டிசீஸ் வரும்போது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தலசீமியா இருக்குது, எங்கள் பரம்பரையில் தலசீமியா நோய், ரத்த சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது, பரம்பரையாக பரவாயில்ல இல்லைங்களா, ரத்த சம்மந்தப்பட்ட நோய் எனக்கு இருக்குது அப்படின்றதே அப்போ தான் அவங்களுக்கு முதல் முறையாக தெரிய வரும். ஸோ இது எப்படி வந்து அப்போது டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி கிளினிக்கலாக வருது? ரத்த சோகைன்னு நீங்களே சொன்னீங்க, ரத்த சோகை. அப்போ ரத்த சோகைக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது? வெளியே நிலத்தில் குழந்தை காணப்படும், குழந்தையால் சரியாக சாப்பிட முடியாது, குழந்தைக்கு மூச்சு வாங்க போகுது, வெயிட் கெயின், அதாவது க்ரோத் சார்ட் பண்ணுவாங்க. டாக்டர்
1: போனீங்கன்னா
0: ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க, ஒரு வயசுக்கு வந்து இவ்வளோதான் நீங்கள் க்ரோத் ஆகணும், ஹைட்டு வெயிட்டு இவ்வளோதான் இருக்கணும். அந்த வயசுக்குரிய ஹைட்டு வெயிட்டு கிடையாது, குழந்தையாலே சரியாக சாப்பிட முடியல. குழந்தைக்கு ஜாண்டிஸ், அதாவது வந்து மஞ்சள் நிறத்தில் குழந்தையோட பாதங்களும் கால்களும் காணப்படுது, இல்லை குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அவருக்கு வந்து எலும்பில் பிரச்சனை வருது அவருக்கு, இல்லை மேலே காயங்கள் வருது அவருக்கு, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு, வயிறு வலிக்குது, இல்லை வந்து அவருக்கு கணையம் வீங்கி இருக்குது, லிவர் வீங்கியிருக்கு, இல்லை அவருக்கு வந்து கேல்ஸ்டோன்ஸு அந்த மாதிரி வருது அவருக்கு, கல் இருக்குது அவருக்கு, பித்தப்பையில் கல் வந்திருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்கிற இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அவருக்கு தலசீமியாவை இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தை மருத்துவர்கள் நாங்கள் வந்து சந்தேகிக்கிறோம். சந்தேகத்தின் அடிப்படையில் டெஸ்டிங் போகிறோம், அடுத்தது இருக்குமா இல்லையா அப்படின்னு டெஸ்டிங் போகிறோம். ஸோ இப்போது என்னென்ன சிம்டம்ஸு, பிறந்த குழந்தையிலேருந்து வளர் லைக் டூ இயர்ஸ்க்குள்ளே அது வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து டூ இயர்ஸ்க்குள்ளே அது தலசீமியா மேஜராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் காட்டிடும். பிறந்த குழந்தையில் சிவியர் டிசீஸ், சிவியர் டிசீஸ் இருக்குன்னா லைக் கருவுற்று இருக்கிறாங்களா தாய்மார்கள், அந்த கருவுற்று நிலையிலே அந்த குழந்தைக்கு வந்து ரத்த சோகை ஏற்படும், குழந்தையால சர்வே பண்ண முடியாது. சில சமயங்களில் இருந்தே கூட குழந்தைகள் பிறக்கலாம், ரொம்ப சிவியர், அதாவது அந்த ஜீன்ஸ் சொல்லியிருந்தீங்களா, நாலு ஜீன்ஸுமே அதாவது வீணாக போச்சு, நாலு ஜீன்ஸுமே சரியில்லை, பரம்பரையாக வந்து சிவியர் டிசீஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து பிறக்கும்பொழுதே பாதிக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, பிறந்து வளர்ந்த போதுமே அந்த சிம்டம்ஸ் நீ ரெண்டு வயசுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும்.
1: ஓகே, இப்போ இந்த ரத்த சோகைக்கு உண்டான அறிகுறிகள்லாம் தலசீமியாவுக்கும் கரெக்டாக இருக்கும்.
0: ரத்த சோகைக்குள்ள எல்லா அறிகுறிகளும் இருக்கும், அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா அறிகுறிகளும் நிறையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி கேல்ஸ்டோன்ஸ் இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும், எலும்புகள் சரியா வளர்ச்சி அடையாம இருக்கும், குழந்தைகள் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், அதுதான் மேஜர் சிம்டம்ஸாக இனிஷியலாக வரும். குழந்தை சரியாக வளர்ச்சி இல்லை, சாப்பிட மாட்டேங்கிறான், உணவு உட்கொள்ள மாட்டேங்கிறான், வெளிய நிலத்தில் காணப்படுறான், சரியாக அவனுக்கு மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ண முடியல, நடக்கிற வயசில் நடக்க மாட்டேங்கிறான், அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற, ப்ளஸ் எலும்புலாம் ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், பிரிட்டில்னா எலும்பு வந்து உடையறக்கூடிய ஈஸியாக வந்து அவங்களுக்கு டிஃபார்மிட்டியாக இருக்கும். ஃபேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது பேர், ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த எலும்புகள் சரியாக வளராது, தலை கொஞ்சம் நீட்டாக இருக்கும், சீக்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும், அந்த மாதிரி குழந்தைகள் பார்க்குறோம் நம்ம.
1: ஓகே, இவ்வளோ சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம உடனே போய் டாக்டர் பார்க்கணும்.
0: உங்களுக்கு ரத்த சோகை இருக்கா? வைத்தியத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்க,
1: கண்டிப்பாக
0: டாக்டர் போய் அணுகுங்க.
1: கண்டிப்பாக,
0: ஏன்னா எல்லா ரத்த சோகையும்
1: தலசீமியா கிடையாது,
0: இல்லை எல்லா ரத்த சோகையும் சாப்பாட்டால், சாப்பாட்டுக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்குது குழந்தை, இது தாங்க இந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் அப்படின்றத தயவு செஞ்சு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு நிறையா ரத்த சோகை வரும், ஏன் வரும், பூச்சி வயிற்றில் பூச்சி இருக்குன்னா ரத்த சோகை காமலாக வரும், பூச்சி மருந்து போடுங்க, நல்லா சாப்பாடு கொடுங்க, சரியாயிடும். குழந்தைங்க வந்து வாயில் வந்து கல் மண் வச்சு சாப்பிட்டுட்டு இருங்க, அது சாப்பாடு சரியில்லை பிள்ளைக்கு, அதனால் ரத்த சோகை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும்ப்பா அப்படின்ற கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது. எல்லா ரத்த சோகையும் சாப்பாடு குறைபாட வரதில்லை, மரபணு நோய் தலசீமியாவும் இருக்குது, நிறைய மரபணு நோய் இருக்குது, லைக் குடும்பத்தில் ஹீமோஃபிலியா இருக்கலாம், சிக்கிள் செல் அனிமி, ஹீமோஃபிலியா நிறைய பேர் நிறைய தெரியும், முட்டி வீங்கிடும் பிள்ளைங்களுக்கு, அடிபட்டா ரத்தம் வந்து போய் ரத்தப்போக்கு நிற்காது, போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அடிபட்ட உடனே நிற்காது அவங்க, அதுவுமே ஒரு நோய் தானே ஹீமோஃபிலியா.
1: ஓகே, ஒரு நேர் வந்துங்க பிசிலமா. வணக்கம்.

0: ஈரோடு மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர் கேளுங்க.
0: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்
0: டாக்டர். ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, இந்த தலைசேமியாவை பத்தி நீங்க ரொம்ப சூப்பரா டீடைல்டா சொன்னீங்க. இந்த தலைசேமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அது குழந்தைகளுக்கு வரும் பொழுது அது கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த காலத்துல தலைசேமியா நோய கட்டுப்படுத்துறதுக்கு பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிக்கும் இப்ப இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது இருக்கா? அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த ஹீமோகுளோபின் லெவல்ஸ் பத்தி சொன்னீங்க. இந்த ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இயற்கையாகவே சிலருக்கு சில சமயங்கள்ல குறையும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெண்கள் அப்படின்னா அதிகமா அந்த ரத்த போக்கு போகும்பொழுது இந்த ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இஃப் ஐ எம் நாட் ராங், அப்படிதானே டாக்டர்?
2: பெண்களுக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் சமுதாயத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் அவங்க அவங்க டயட்ரி பேட்டர்ன் ப்ளஸ் மென்சுரல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி பெண் குழந்தைய நல்லா பாதுகாத்து அவங்களுக்கு ஆண் குழந்தையோட நிறைய சத்தான உணவுகளை கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாலே பெண் குழந்தைகள் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் ரீசன் கிடையாது. இது மரபணு நோயின்றதால் இதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒரு ஒரு கேள்வியை நம்ம பார்க்கலாம்.
1: நன்றி சார்.
2: ஸோ அவர் வந்து பழைய காலத்து ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த காலத்து ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் தலசீமியால ஜென்ரலாகவே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இல்லைங்களா.
1: நிறைய கேள்விகள்
2: வந்து படபடன்னு கேட்டுட்டாரு அவரு. ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் முக்கியமாக அவர் சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ அதையுமே கண்டிப்பாக கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கூடாது, ப்ராப்பர் டெஸ்டிங் நம்ம பண்ணிடணும். இப்போ அந்த காலத்தில் என்ன தலசீமியாவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன வந்து இந்த காலத்தில் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் வெறும் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் மட்டும்தான், பிளட்டு ட்ரான்ஸ்ஃபியூஷன் மட்டும்தான் அப்படின்னா பிளட் லெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அயன் ஓவர்லோட் ஆகும்.
1: ஓகே,
2: தலசீமியா என்ற நோயில் அயன் சத்து கம்மியாக இருக்கு, லைக் ஹீமோக்ளோபின் டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது, ஹீமன் குளோபலின் வந்து உடையுது.
1: ஓகே,
2: அப்போ அந்த ஹீம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உடல்லே தங்கிடுது. ஹீம் என்னன்றதுனால அயன், இப்போ அயன் உடல்லே தங்கிடுது. அதுக்காக என்ன பண்ணுறோம், லைக் அந்த பிளட்டு கொடுக்குறீங்களா, அது லெட்டிங் அப்படின்னு சொல்லாது அந்த காலத்தில். இந்த காலத்தில் அயன் கீலேஷன் தெரப்பி, டெக்ஸ்பிராக்சமைன், டெசராக்ஸ் அப்படின்னு ஓரல் ட்ரக் இருக்குது, சப்கூட்டினியஸ் ட்ரக்காகவும் போட்டுக்கலாம், அதாவது தோல் வழியாகவும் நம்ம ஏற்றிக்கலாம். எவ்வளோ இருக்குது அயன் என்று கால்குலேஷன் பண்ணி உங்கள் பாடி வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி டெஸ்டராக்ஸ்ன்ற டேப்லெட்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது மூலிமா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அயன் வெளியேற்றப்படுது.
1: ஓகே,
2: முன்னாடி வெறும் ரத்தத்தையே வெளியேற்றிட்டு இருந்தாங்க, நார்மல் ரத்தத்தை, அயன் அதிகமாக இருக்க ரத்தத்தில் வெளியேற்றுங்க அப்படின்னு. எப்போ அது மாதிரி பண்ணுறது கிடையாது. நம்ம டேப்லெட் மூலயமா வெறும் அயனை மட்டும், அந்த அயன் பார்ட்டை மட்டும் வெளியேற்றிட்டு உங்களுக்கு தேவையப்பட்ட ஹீமோக்ளோபின் லெவலை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். எப்படி வச்சுக்க முடியும், அவங்களால சிவியர் மானிட்டரிங் மூலயமா. நீங்கள் உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு என்ன, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் எடுத்து உங்கள் ஹீமோக்ளோபின் அளவு என்ன, உங்கள் ரத்தத்தில் இருக்கிற அயன் அளவு என்ன, ஃபெரிட்டின்ற மூலயமா நாங்கள் பார்க்குறோம். ஃபெரிட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது பிளட் டெஸ்ட்டில் இருக்குது, அது மூலயமா உங்கள் அயன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு ஒரு பாடி வெயிட்டு ஃபெரிட்டின் லெவல் மூலிமா டெஸ்பராக்சமைனோட டோஸ் கேல்குலேட் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற டோசேஜை ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும், அதாவது தனிப்பட்ட பேஷண்ட்டுக்கும் மாறுபல் படும். அவங்களுடைய பாடி வெயிட்டு, அவங்களோட அயன் ஸ்டன்டஸ் கண்டென்ட்டு அப்படின்னு ஓரல் ட்ரக்கு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கணும். ரெகுலராக அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுல ப்ளஸ் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி பாடியில் அதிகமாக இருக்கு. ஏன் அதிகமாக இருக்குது, ஹீமோக்ளோபின் உடையுது இல்லைங்களா, அந்த ஹீம் பார்ட் நம்மளுக்கு தங்கிடுது உடம்புல. ஸோ ஆல்ரெடி அயன் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் மறுபடியும் அயன் சத்து பொருள் எடுத்தால் என்ன ஆகும்,
1: இன்னும் அதிகமாகும்.
2: அப்போது ஆப்வியஸாக நம்ம அயன் கூடிய பொருள்களை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். சாப்பிட்ட பிறகு டீ சாப்பிட்றது, பிளாக் டீ அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன பண்ணுவாங்கன்னா அயன் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாகும். இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கிற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, லெமன்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் வந்து அயன் அப்சார்ப்ஷனை, அதாவது அயனை நம்ம உள் வாங்குறோம் இல்லைங்களா. இப்போ அயன் கம்மியாக இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஜூஸ், லைக் நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை லெமன் ஜூஸோ அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அயனுடைய அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை என்ன பண்ணணும், நம்ம தவிர்க்கணும். ஸோ அது தவிர்க்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு அது இதுவாகும். நல்ல க்வெஸ்சன் கேட்டார் அவர்.
1: ஓகே டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போ வின். ஹலோ டாக்டர், நேரம் 3:36:35. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தலசீமியா தினத்தை முன்னிட்டு தலசீமியா குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சு வராங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இரத்த வங்கி மருத்துவத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். டாக்டர், இப்போ ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க நினச்சிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான கேள்வி தான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது டாக்டர், இப்போ குழந்தை பிறந்த எத்தனை நாட்களில் இந்த தலசீமியோட அறிகுறிகள் தெரிய வரும்னு நினைக்கிறீங்க?
3: அந்த சிவியாரிட்டியை பொறுத்து, அதாவது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுது. ஒன்று, வயிற்றில் இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஆல்ஃபா தலசீமியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ராஸ்பிட்டாலிஸ்னு சொல்லுவோம் அது பேர். ஸோ வயிற்றில் இருக்கும் போதே குழந்தைக்கு அனிமியாக இருக்கலாம், அதாவது ரத்த சுகை இருக்கலாம், குழந்தை வந்து இறந்தே பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது, ஒரு 6 மாதத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே தலசீமியா கண்டிப்பாக அதோடைய சிம்டம்ஸை வெளிப்படுத்திடும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம, என்னென்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு மூச்சு வாங்குது, வெளிய நிறத்தில் இருக்குது, இல்லை குழந்தை மஞ்சள் கலரில் ஆகுது, அதிகமாக வந்து குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி குன்றி போகுது குழந்தை, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வயிறு வலிக்குது, குழந்தைக்கு வீக்கம், அதாவது ஸ்ப்ளீனோமெகாலின்னு சொல்லுவோம் அது பேர், வீங்கி இருக்கு, வயிறு வீங்கி இருக்கு, வலிக்குது அப்படின்னு குழந்தை சொல்லுது. இல்லை கேல்ஸ்டோன்ஸ்ன்னு கேட்டால் பித்தப்பையில் கல் இருக்குது குழந்தைக்கு, ரத்தம் மஞ்சள் கலரில் போகுது குழந்தைக்கு, குழந்தைகளை சரியாக சாப்பிட முடியல, சரியான வளர்ச்சி இல்லை, சரியான பருவம், லைக் பருவ வளர்ச்சிகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். மற்ற குழந்தையோட குழந்தை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நோயின் இருக்குது, வளர்ச்சி கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் குழந்தை வெளியே நிலத்தில் இருக்குது. அதை சிம்பிளாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் சரியாயிடும் சரியாயிடும் எடுத்துக்க வேண்டாம், உடனே இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் போயிட்டு டெஸ்டிங்க்கு கண்டிப்பாக இட்டுட்டு வரணும்.
2: கேட்டேன். இன்னொன்று, இப்போ இந்த தலசீமியா நோயை கண்டறிய என்னென்ன இந்த பரிசோதனைகள் நம்ம செய்யணும் டாக்டர்?
3: ஸோ தலசீமியா கண்டறிய பரிசோதனைகளுக்கு மேலே அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் முதல்ல, நான் சொன்ன மாதிரி. ஸோ என்னென்ன, லைக் ரத்தத்தால் நம்ம ரத்தம் சம்மந்தப்பட்டதுன்றதால ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுறது மூலியம், சிபிசி ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம், ரத்தத்தில் ஆராய்ச்சி பண்ணுறது நிறைய பேர் தெரியும், ஹீமோக்ளோபின் பார்க்குறோம், சிபிசியில் செல்ஸ் எதில் இருக்குன்னு பார்க்குறோம், அது மூலயமா அது வெளிப்படுது. அப்புறம் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹெச்பிஎல்சி எலக்ட்ரோஃபோரசிஸ், அது ரொம்ப முக்கியம் தலசீமியாவை பர்டிகுலராக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ், ஜீன் டெஸ்டிங், பிசிஆர் டெஸ்ட், லைக் பர்டிகுலர் ஜீனில் என்ன டிஃபெக்ட்

0: இருக்குது அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுனா டெஸ்டிங். அது ஜீனில் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் அதை லேபரேட்டரியில் பிசிஆர் டெஸ்டிங்கோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வியாதி இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ பிறந்த குழந்தைக்கு வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இது வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கு? ஸோ கொரியானிக் வில்ல சாம்பிள், குழந்த பிறக்க லைக் ஊசி மூலயமா அந்த குழந்தையோட சாம்பிள் பிளட் அமினியோசென்டிசிஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து அது குழந்தைக்கு பார்க்குறது மூலயமாவும் அது தடுக்கலாம். இப்போது சிகிச்சை முறைகள் அதிகமாக வந்து போச்சு. எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்மிஷன்லேருந்து குழந்தைக்கு இன்விட்ரோ டிரான்ஸ்மிஷன் வரைக்கும் பண்ணுறோம். குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துடுச்சு. ஸோ குழந்தையோட செல்ஸ் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி குழந்தைக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து அதுக்கு டிரான்ஸ்மிஷனும் நம்ம நடந்துட்டுருக்கு, ஜிப்மரில் பண்ணிகிட்ருக்கோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான குவெஸ்டின், இந்த தலசீமியா மைனர் அப்புறம் வந்து மேஜர் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க.
0: ஸோ சிவியாரிட்டி, அதாவது எந்த அளவுக்கு தன்மை இருக்குது குழந்தையோட சிவியாரிட்டிங்கிற பொறுத்து நம்ம டிவைட் பண்ணுறோம். மேஜர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா மைனர் மேஜர். மைனர் அப்படின்னா தலசீமியா மைனர், அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு தலசீமியா தனக்கு இருக்குதுன்னு அப்படின்னு தெரியாமலே வாழ்நாள் முழுசாக கடந்துட முடியும். ஆமாம், தனக்கு இண்டிவிஜுவலுக்கு தலசீமியா எனக்கு இருக்குது அப்படின்னு தெரியாமலே அவர் வாழ்நாள் முழுதாக வாழ்ந்துட முடியும். எப்போ அவருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தலசீமியாவுடைய தலசீமியா பெண்ணை கல்யாணம் பண்ண முடியுமோ இல்லை ஆணை கல்யாணம் பண்ண முடியுமாவோ அந்த குழந்தைக்கு பிறமோ தான் தனக்கு தலசீமியா இருந்தது தன் கேரியர் அப்படின்றதே அவர் முதல் முறையாக தெரிஞ்சுக்கிறார். அதுதான் மைனர், சரிங்களா? ஸோ மேஜர், மேஜர்ன்றது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 6 மாதத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுது, முழு ப்ளோன் டிசீஸும் வந்துடுது நம்மளுக்கு. அவருக்கு ரத்த சோகை ஏற்படுது, கிணத்துல கல் இருக்குது, அவரால் வந்து சரியாக வளர முடியல, அப்புறம் பருவகால வளர்ச்சிகள் வந்து கம்மியாக இருக்குது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து போகுது அவருக்கு அப்படின்னு சொல்கிற போது பார்த்தீங்கன்னா, ஸோ மைனருக்கும் மேஜருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒரு பர்சனுக்கு தெரியவே இல்லை தனக்கு தலசீமியான்ற நோய், மரபணு நோய், அதை லைக் ரத்தத்தால் கடக்கப்பட்ட மரபணு நோய் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியாமலே அவரால் வாழ்ந்துட முடியாது. தலசீமியா மைனர் அதிகமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் வாழ்நாளில், அவரால் சரியாக வளர்ச்சி குன்றி போகுது சந்திக்கிறார் அவர், அது மேஜர் அப்படின்னு சொல்லப்படுது.
1: ஸோ வந்து கடைசி கட்டத்தில் நம்ம வந்து இந்த மைனர் வந்து கடந்து போயிடும்,
0: கடந்து போயிடும்
1: தெரியாமல்,
0: நமக்கே தெரியாமல். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு
1: விழிப்புணர்வு வேணும்,
0: விழிப்புணர்வு வேணும்.
1: ஓகே,
0: கண்டிப்பாக விழிப்புணர்வு வேணும். இதுக்காக தான் அந்த தலசீமியா டேலாம் செலிப்ரேட் பண்ணுறது நம்ம.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த தலசீமியா மேஜர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம ரத்தம் வந்து ஏற்றணும்?
0: ஸோ சொன்னீங்க ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். தலசீமியா வந்துடுச்சு நம்மளுக்கு, டயக்னோசிஸ் பண்ணி பார்த்துட்டோம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன வைத்தியங்கள் இருக்குது, பழைய வைத்தியங்களும் புது வைத்தியங்களுக்கும் சொல்லியிருந்தார். அப்புறம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி அந்த நேயர் கேட்டிருந்தார், அதுவும் நம்ம இதிலே கவர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ என்ன வைத்திய முறைகள் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம்? வெறும் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தானா? அது மட்டும்தானா? இப்போ தலசீமியா பார்த்தோம் நம்ம, என்ன ஹீமோ குளோபுலின் உடையுது, ஹீம் அயன் வந்து உடம்புல தங்கிடுது நம்மளுக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ அது அயன் கீலேஷன் தெரப்பி, அயனை அதாவது அயனை பாடியிலேருந்து வெளியேற்றக்கூடிய தெரப்பி ஒன்று. ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணணும் கட்டிட்டேன், ஏன்னா ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு டிஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு, பாடியால் வந்து ஆக்சிஜன் கடத்த முடியல, நியூட்ரிஷன் இல்லை. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், ரத்தத்தை கொடுக்கணும்,
1: புதுசாக
0: நம்ம ரத்தத்தை கொடுக்கணும். ஸோ ஒரு கொடையாளி, ரத்த கொடையாளி மட்டும்தான் முன்னோர்களுக்கு ரத்தத்தை பரிசாக வழங்க முடியும். மற்றவங்க யாராலையும் ரத்தம் வந்து எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, எங்கே கிடைக்கிறது இல்லை, லெபார்ட்டரியில் கிடைக்குதா, கிடைக்கிறது இல்லை. ரத்தம் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கா, உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நடைமுறையில் வரலை, சரிங்களா? லைக் சைனால் ஒரு லைக் நடைமுறையில் வரலை இது வரைக்கும். ஒரு பேஷண்ட்டு அதாவது ஒரு நபர் நினச்சா மட்டும்தான் அவர் ரத்தத்தை தானமாக வாங்க முடியுமா, இந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில். ஸோ ரத்தம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அவருக்கு தேவைப்படுது, ரத்தம் ஏற்றணும் அவருக்கு, அது மூலயமா தான் அவரை காப்பாற்றவே முடியும், இல்லாட்டி அவர் செல் டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும் அவருக்கு, சரிங்களா? அடுத்து ஜென்ரல் ஹெல்த், அவருக்கு சரியாக வளர்ச்சி இல்லை, நியூட்ரிஷன் பத்தலை, அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் நம்ம. ப்ளஸ் அவருக்கு அயன்னால் அயன் அதிகமாகுது பாடினால், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும். ஏன் அயன் போய் என்ன பண்ணுது, நம்மளுக்கு லிவரில் போய் உட்காந்துக்குது அயன், அடுத்தது ஹார்ட்டில் போய் உட்காந்துக்குது இந்த அயன், அப்புறம் எண்டோக்ரைன் ஆர்கன்ஸில், எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் இன்சுலின் செக்ரீஷன்ஸை கம்மி பண்ணி விட்டுரும். எண்டோக்ரைன் ஆர்கன் உட்காந்து அயன் நிறைய இடத்துல போய் அக்குமுலேட் ஆகும் பாடியில், அயன் அதிகமாக இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியல அயனுக்கு, டைரெக்டாக போய் ஹார்ட்டில் உட்காந்து ஹார்ட்டு அதால் ஃபோனில் ஃபங்க்ஷன் பண்ண முடியல, ஹார்ட் ஃபெயிலியர், அவருக்கு ஹார்ட் பம்ப் ஆகலை சரியாக, லிவர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை அவருக்கு, எண்டோக்ரைன் டிசீஸில் சொல்லி இன்சுலின் ஒழுங்காக சுரக்கலை அவருக்கு, ஹைப்போகோனடிக் அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு வயதுக்குரிய மெச்சூரிட்டி வரலை, அந்த ப்ராப்ளமும் அவருக்கு வரும், இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகும் அவருக்கு.
1: ஒரு இந்த தலசீமியா இவ்வளோ பிரச்சனை.
0: ஆமாம், இன்ஃபெக்ஷன் அதிகமாகும், பாடி சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியல இல்லைங்களா. ரத்தத்தோடைய வேலை என்னங்க?

0: ரத்தத்தோட வேலை நியூட்ரிஷன் கொடுக்கணும், ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் பரவணும், ரத்தத்தை அவங்க நல்லா பார்த்துக்குது. அந்த ரத்தமே உங்களுக்கு கம்மியானா எல்லா விதமான சிஸ்டமும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. ஏன் ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகுது இல்லையா, எங்கே போகுது? தலை முதல் பாதம் வரை உங்களுக்கு ரத்தம் வந்து போய் சரியான நியூட்ரிஷனை கொடுத்து சரியான லைக் ஆக்சிஜனை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் நடமாட முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும், நம்ம வளர்கிறோம் நம்ம. ஆமாம், ரத்தம் கம்மியாச்சுன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனுமே ரொம்ப கம்மியாகிடும். நம்ம படிப்புலேருந்து, நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுலேருந்து, நம்ம வளர்ச்சியிலேருந்து எல்லாமே கம்மியாகுது. ஸோ அப்போ அவருக்கு போன் பிரிட்டிலாக இருக்குது, போன் ஈஸியாக உடையக்கூடிய தன்மையில் இருக்குது, அந்தக்குரிய வைத்தியமும் நம்ம அவருக்கு கொடுக்கணும். இது பர்டிகுலராக எல்லாருக்குமே எல்லாமே இருக்காது, இதுதான் ரொம்ப நோட் பண்ணக்கூடிய விஷயம். இந்த குழந்தைக்கு நான் சொன்ன எல்லாமே ஒரு குழந்தைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்காது. சில குழந்தைங்களுக்கு வெறும் ரத்த சுகை மட்டும் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும், பித்தப்பையில் கல் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குழந்தைங்களுக்கு அவங்கள இண்டிவிஜுவலாக நம்ம அசஸ் பண்ணணும். குழந்தைங்களை சில குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் இயர்லி ஆன்செட்லேயே வந்துடும், அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும் திடீர்னு குழந்தைங்களுக்கு. ஸோ எந்த லைக் என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான வைத்தியத்தை நம்ம பண்ணணும். ஆனால் மேஜராக தலைசீமியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளட் கொடுத்தாகணும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் அயனை வெளியேற்றி ஆகணும், எக்ஸஸ் அயனை வெளியேற்றி ஆகணும். இது எல்லாருக்கும் குழந்தைங்களும் காமனாக இருக்கும். ஒரு ஒரு குழந்தைக்கு தகுந்த அளவுக்கு அந்த குழந்தை எப்படி சாப்பிடுது, அந்த குழந்தைய எப்படி பராமரிக்கிறோம் நம்ம, அந்த குழந்தைய எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுக்கிறோம், அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறோம், எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோன்னு தகுந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் மாறுபடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம அயனை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ தொடர்ந்து வந்து ரத்தம் ஏற்றுறதுனால நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து அதிகமாகுமா, அது எப்படி நம்ம சமாளிக்கிறது?
0: ஆ, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இப்போ தானாகவும் அயன் அதிகமாக இருக்குது, ரத்தத்தையும் திரும்ப ஏற்றுறோம், அதுலேயும் அயன் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண நான் சொல்லியிருந்தேன், அயனை வெளியேற்ற ட்ரீட்மெண்ட், அயன் கீலேஷன் தெரப்பி.
1: ஓகே,
0: அது ட்ரக்ஸ் இருக்குது, ஓரல் ட்ரக்ஸு, தோல் ஊசி மூலயமா ஏற்றக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது. ரெகுலராக அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும், டாக்டர்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம், டாக்டர்ஸ் நம்ம கொடுத்து அதை ரெகுலராக சாப்பிட்டு வர சொல்லுவோம். ஃபெரிட்டின்ற லெவல், ஃபெரிட்டின்ன்றது என்னான்னு கேட்டிங்கன்னா பாடி அயன் ஸ்டோர்ஸ், எந்த அளவுக்கு அயன் சேர்ந்துருக்கும் பாடியில் அப்படின்னு பார்க்குறது. அது அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய குழந்தையோடையோ இல்லை உங்களுடைய பாடி வெயிட் பார்த்துட்டு உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு, அந்த ட்ரக்கோட ரிக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதை எப்படி கொடுக்கலான்னு ஒரு பிளான் போட்டு இண்டிவிஜுவல் குழந்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம்.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டுலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு

0: ஹலோ டாக்டர், நேரம் 3:44 நிமிடம் 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக தலசீமியா தினத்தை முன்னிட்டு தலசீமியா குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இரத்த வங்கி மருத்துவத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். டாக்டர், இப்ப ஒரு முக்கியமான கேள்வி, இப்ப இந்த தலசீமியாவிலே வந்து இந்த எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, இது மூலமா வந்து இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியுமா?
1: ஆமா, தலசீமியாவுக்கு முழுமையான குணம் தீர்வு இருக்கு.
0: ஓகே,
1: இப்போ ரீசன்ட் அட்வான்சஸில் வரும் அது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹெச்எல்ஏ மேட்சிங் ஒருத்தர் கூட உங்களுக்கு ஹெச்எல்ஏ மேட்சிங் இருக்குது, 12 of 12 இருக்குது இல்லை 10 of 12 இருக்குது, எத்தனை அளவுக்கு இருக்குது அப்படின்ற பார்த்து அவருடைய மஜ்ஜையை எடுத்து உங்களுக்கு வைக்கிறது மூலயமா அந்த நோயிலேருந்து முழுமையான தீர்வு இருக்குது. ஸோ இது வந்து சங்கல் ஃபவுண்டேஷன் அப்புறம் கோல் இண்டியா லிமிடெட் இவங்க எல்லாமே வந்து இவங்கெல்லாம் வந்து லைக் என்ஜிஓ, அந்த என்ஜிஓ வந்து இதை லைக் கேம்ப் மாதிரி நடத்துவாங்க. ஹெச்எல்ஏ கேம்பிங் ஃபார் தலசீமியா பேஷண்ட்ஸ், டோனார் ஃபைன் பண்ணுறாங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் மாதிரி போட்டு எஜுகேஷன் அவேர்னஸ்லாம் கொடுக்குறாங்க. இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி வாங்க, இந்த பேஷண்ட்குரிய உங்களுக்கு மேட்ச் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ ஒரு 10 பேர் வந்தாங்க, 20 பேர் 30 பேர் ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்னா எத்தனை பேருக்கு மேட்ச் இருக்கு? கம்மியாக தானே இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்க்ரீனிங் மூலிமா, கேம்பிங் மூலிமா, ஒன்றும் அவேர்னஸ் கிடைக்கிறது மூலிமா இந்த குழந்தைங்களுக்கு உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஆம், கண்டிப்பாக முழுமையான தீர்வு இருக்கு. தலை
0: டாக்டர், இன்னொன்று, இப்போ மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இப்போ தலசீமியா வந்து அவங்களுக்கு இருக்கா நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிடணுமா? ஏன்னா இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த குழந்தைக்கு வருது இல்லை. இப்போ
1: இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் ரொம்ப அதிகமாக தலசீமியா கேசஸ் வரும். எக்ஸாம்பிள், குஜராத், சவுத் குஜராத், சிந்திஸ், பஞ்சாப், ஈரான், அப்புறம் இட்டாலி, கிரீஸ், இந்த மாதிரி நாடுகளில், ஈரான் முக்கியமாக, ஈரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ப்ரீ கன்செப்ஷனல், அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் உமன் லைக் கப்புலாக வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க.
0: ஓகே,
1: அவங்களுக்கு ஏன்னா இன்சிடென்ஸ் அதிகம், அவங்களுக்கு தலசீமியா இன்சிடென்ஸ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா உலக லெவலில் 3.4 மில்லியன் மக்களுக்கு தலசீமியா இருக்கு.
0: ஓகே,
1: 3-4% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன், 3-4% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து கெரியர், கெரியர்னால் தங்களுக்கு தெரியாமலே அவங்க கடத்திட்டு இருக்காங்க தலசீமியாவை, அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ வரும்? 45 மில்லியன் கிட்டே வரும். ஒரு வாட்டியும் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா 15 லைக் புதுசாக பொழுது எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டிங்கன்னா 15,000 குழந்தைகள், 10,000-15,000 குழந்தைங்களுக்கு புதுசாக தலசீமியா இருக்குது அப்படின்னு புதுசாக குழந்தைங்க உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போது. ஒரு லைக் அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ பாப்புலேஷன் அன்டைக்னோஸ்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ஈரான் மாதிரியான பாப்புலேஷன்ஸ்லாம் அவங்க கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க, இங்கே கம்பல்சரி கிடையாது. இருந்தாலும் அவேர்னஸ் மூலிமா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், சார் எனக்கு தலசீமியா ட்ரைட் இருக்கா பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போது ப்ரெக்னென்ட் போகிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ நீங்கள் வந்து ஆர்சிஎச் போர்ட்டலில் நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணணும்.
0: சரி,
1: பதிவு பண்ணாதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் மற்ற பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எல்லா பேஷண்ட்டுமே, எல்லா பேஷண்ட்டும் கிடையாது, எல்லா தாய்மார்களுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆர்சிஎஸ் போர்ட்டலில் நீங்கள் என்ரோல் பண்ணணும். 4 வாட்டியாவது, மினிமம் 4 வாட்டியாவது உங்களுக்கு விசிட் வரும். உங்களுக்கு அந்த 4 விசிட்டில் பிளட் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது, உங்களுக்கு ப்ளஸ் ஸ்கேனிங்கும் இலவசமாக கிடைக்குது இல்லைங்களா? அந்த பிளட் டெஸ்ட்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக டயக்னோசிஸ், ஹீமோக்ளோபின் அதாவது கம்மியாக இருக்குது, உங்களுக்கு ரத்த சுகை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபர்தர் டெஸ்டிங்கில் தான் கண்டுபிடிக்கணும் தவிர டைரக்ட் டெஸ்டிங் தலசீமியாவுக்கு நம்மளுக்கு கிடையாது. ஸோ இப்போ பார்ட்னர் இருக்கார், அவர் டெஸ்ட் பண்ண வராங்களா?
0: இப்போ 2 பேர் யாரும் ஒருத்தங்க பண்ணால் போதுமா?
1: அப்படி இல்லை, பார்ட்னருக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க.
0: ஓகே,
1: உங்களுக்கு பால்வினை நோய்கள் இருக்கா அப்படின்றதுக்கு நீங்கள் லைக் ஆமாம் கண்டிப்பாக இல்லைங்களா? அப்போ அவருக்கும் பிளட் எடுக்கிறாங்க, அவர் கன்சன்ட் கொடுக்கறது மூலிமா, சார் பிளட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சார், எனக்கு தலசீமியா இருக்கா, சிக்கல் செலனிமியா இருக்கா, மரபணு நோய்கள் எதனா இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் கண்டறிங்க சார் அப்படி சொன்னால் அப்போ தான் கவர்மெண்ட் இனிஷியேஷன் எடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் என்ன, ஒரு ஒரு இடத்துக்கும் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இங்கே என்ன நம்ம விழிப்புணர்வு வந்தால் கேட்கலாம், சார் வந்துருச்சு, நான் வந்திருக்கேன் சார், எனக்கு நீங்கள் அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்ஸும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க சார், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், என் குழந்தை நல்லா இருக்கணும், மரபணு சம்மந்தமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கவுன்சிலிங் மூலிமா உங்களுக்கு ப்ரீ மேரைட்டல் கவுன்சிலிங் கொடுக்கலாம். அடுத்தது ப்ரீ மேரைட்டல்னால் என்னது? மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு மேரேஜ் ஆகலை, நான் போய் அதை தெரிஞ்சுக்கலாம், இல்லை மேரீட் கப்புலாக இருக்கீங்க நீங்கள், நானும் போய் நான் தெரிஞ்சுக்கலாம், சார், நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கோம் சார், நாங்கள் ரெண்டு பேருமே கெரியரா, எங்கள் குழந்தைங்களுக்கு தலசீமியா வரதுக்கு வாய்ப்புண்டா?

0: இல்லை வேற ஏதாவது நோய் வரதுக்கு வாய்ப்பு உண்டான்ற டெஸ்டிங் பேட்டரியும் நம்மளுக்கு வந்துடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த தலசீமியா பற்றின விழிப்புணர்வு வந்து நம்ம மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: தலசீமியா போன்ற விழிப்புணர்வு ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. சில என்ஜிஓஸ் வந்து இதுக்கான விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. கோல் இண்டியா லிமிடெட், சங்கல் ஃபவுண்டேஷன், பெங்களூர், அவங்க இங்கே கிளைகளை வச்சிட்ருக்காங்க. ப்ளஸ் தமிழ்நாடு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அது மூலிமா வந்து பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லிமிடெட் விழிப்புணர்வு தான். இன்றைக்கி தலசீமியா டேன்றதே கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இந்த ப்ரோக்ராம் மூலயமா தலசீமியா டே இன்னைக்கு கொண்டாடுறாங்க, இது மூலயமா விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. டு ஃபைண்ட் த அன்டைக்னோஸ், யாருக்கெல்லாம் தெரியலையோ அன்டைக்னோஸ்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான விழிப்புணர்வு இன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மூலயமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா அந்த விழிப்புணர்வை நான் வந்து ஏற்படுத்தணும். எல்லா அனீமியா இதாக இருந்தால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக ஒரு மருத்துவ அணுகுங்க. உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங் போகலாம். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், இது மட்டும்தான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கை பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி நடந்துக்கணும், உங்களை என்னென்ன டிசீஸ், உங்கள் ரிஸ்கில் என்னென்ன இருக்கீங்க, நீங்கள் வந்து சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, கன்சங்னஸ் மேரேஜா, நான் கன்சங்னஸ் மேரேஜா, என்ன வயசில் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றீங்க, எந்த வயசில் குழந்தை பெற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்ற எல்லா விழிப்புணர்வும் ஒட்டுமொத்தமாக கிடைக்கணும் நம்மளுக்கு. இன்றைக்கி தலசீமியா டேன்றதில் தலசீமியா ஹைலைட் பண்ணுறோம். அது சம்மந்தமாக இல்லாமல் ரத்தத்தால் மரபணு நோய் மூலிமா பரவக்கூடிய நோய்களும் நிறையா இருக்குது. ஸோ அந்த மரபணு நோய்களை பற்றி விழிப்புணர்வு, ஜென்ரலாக நம்ம எப்படி குடும்பத்தை கொண்டுன்னு போகணும், அணுகணும் அப்படின்ற கவுன்சிலிங்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒட்டுமொத்தமாக இது எல்லாமே மக்கள் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. கவுன்சிலிங் ஐயே நான் எதுக்கு எடுக்கணும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஸ்ட்ராங் கான்செப்ட் மக்களுக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே வருது. நான் நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். சார் நீங்கள் ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் போங்க, என்னென்ன டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்குது, நிறைய பிரதான மந்திரி கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா தேடி தெரிஞ்சுக்கிறதோட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறதோட ஒரு கவுன்சிலிங்கில் காம்ப்ரஹென்சிவாக தெரிஞ்சுக்கிறன்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அது கண்டிப்பாக இந்த டே மூலயமா, இந்த தலசீமியா டே மூலயமா சொல்கிறதுல வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி எனக்கு.
1: ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ இந்த தலசீமியா டே இன்னைக்கு இதோட கருப்பொருள் என்ன இன்னைக்கு?
0: டூ ஃபைன் த அன்டைக்னோஸ், அதான் சொல்லியிருந்தீங்களா, லைக் யார் யாருக்கெல்லாம் தலசீமியா தெரியலையோ அவங்களுக்குலாம் எய்ட் பண்ணணும், உதவணும், கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு உதவணும், டயக்னோசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், அதுதான் இந்த கருப்பொருள்.
1: சரி, இந்த தலசீமியா வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க?
0: ஸோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் லைக் ஃப்ரீ ட்ரக்ஸ் தராங்க.
1: ஓகே,
0: பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா, இலவசமாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தராங்க. எந்த தலசீமியா சைல்டு எந்த பிளட் பேங்க் போனாலும் பிளட் வந்து அவங்களுக்கு இலவசமாக அரேஞ்ச் நாங்களே பண்ணி தரணும், அது கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணுவாங்க. எந்த தலசீமியா பேஷண்ட்டுக்கும் டோனார் கேட்கக்கூடாது. இப்போ ஒரு சர்ஜரி நடக்குது, சார் எனக்கு டோனார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா, சார் இத்தனை டோனார் ஆகும், சார் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா உங்களால், எங்கள் சைட்லேருந்து இத்தனை அரே இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிஷியன்சி இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்ற கேள்வி கேட்காம நாங்களே அரேஞ்ச் பண்ணி இலவசமாக அந்த குழந்தைக்கு பிளட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ டிஎம் ஸ்கீம் கீழே ட்ரக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ என்ஜிஓ பற்றி சொல்லியிருந்தேன் நான், சங்கல்ப், அப்புறம் லைக் ஹீமோஃபிலியா அண்ட் தலசீமியா சொசைட்டி, அதெல்லாம் சிக்கல் செல் சொசைட்டி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த போன் மெரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்குறாங்க. அவங்க இந்த டோனார்ஸ் கேம்ப் வைக்கிறாங்க, அது மூலிமா அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ தேல் கேர்னு ஒரு ஆப், நிறைய ஆப் இருக்குது, தேல் கேர்ன்ற ஒரு ஆப்பு எங்கள் ஜிப்மரில் இருக்குது சங்கல் ஃபவுண்டேஷன் மூலயமா, அது ஜிப்மரில் கிளினிக் ஒன்று போயிட்டுருக்கு, பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் தலசீமியா கிட்ஸ் கூட சேர்ந்துட்டு அவங்கள மானிட்டர் பண்ணுறாங்க கவர்மெண்ட், சரிங்களா. லைக் டிஎம் ஸ்கீம், அது கவர்மெண்ட் போர்ட்டல், அவங்களும் மானிட்டர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்டு, ட்ரக்ஸ் ஃப்ரீ. ஸோ என்ன மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய ஹீமோக்ளோபின், ப்ரீ ஹீமோக்ளோபின் எவ்வளோ, அவங்களுக்கு எந்த ஹீமோக்ளோபின் அளவில் மெயின்டைன் பண்ணும், ஒரு 13 மெயின்டைன் பண்ணும், கீழே எவ்வளோ 9.5 கீழே போகக்கூடாது. ஸோ அவங்களுடைய ஃபெரிட்டின் லெவல் எவ்வளோ, அவங்களுடைய சத்து, ஜென்ரல் சத்து எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட்டு விசிட் எப்போது, அவங்களுக்கு கவுன்சிலிங், இது எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியோடைய நிறைவு தந்து வந்துட்டோம். கடைசி ஒரு கேள்வி தான், தலசீமியா இல்லாத ஒரு சொசைட்டி உருவாக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்?
0: நம்மளுக்கு விழிப்புணர்வு வேணும். தலசீமியில் சொசைட்டி உருவாக்குறது கண்டிப்பாக சாத்தியம் தான், சாத்தியம் இல்லைன்னு கிடையாது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வேணும். ஏன், அடுத்த வாரிசை நம்ம வந்து ப்ராப்பராக, அதாவது ஹெல்த்தியான பேக்கிறது மூலயமா அந்த விழிப்புணர்வு நம்மள்கிட்ட வந்து சேருது. எனக்கு தலசீமியா மைனர் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அதே மாதிரியே இருக்கிற இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஆணோ பெண்ணோ, நான் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஸோ

0: அது கல்யாணம் தான் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எப்படி அதை நம்ம ஃபைன் பண்ணலாம், இல்லை அடாப்ஷன் மூலைக்கு போகிறோமா, இல்லை எந்த அளவுக்கு ஹெல்த்தியான குழந்தை சான்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது மூலிமா விழிப்புணர்வு மூலிமா அதை பண்ணலாம் நம்ம. ஸோ விழிப்புணர்வு, ப்ராப்பர் டெஸ்டிங்கு, ப்ராப்பர் ஐடியா, இது ஏற்றுறதுக்கு மூலயமா இந்த குழந்தைய இந்த மாதிரி பிறந்துருச்சு அப்படின்ற நம்மளுக்கு சாபம் நினச்சிக்கூடாது. இதை ட்ரீட் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோய், இப்போ இந்த மாடர்ன் இதில் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோய். ஆனால் அதை ப்ராப்பராக நீங்கள் அந்த குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு கேர் கொடுக்கணும், அந்த குழந்தைய கால் ஆஃப் பண்ணணும், நீங்கள் மருத்துவர்கிட்ட அணுகணும், நீங்கள் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி அந்த குழந்தைக்கு முழுமையான திரும்பியும் கொடுக்க முடியும். லைக் நிறைய ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ், கவர்மெண்ட் உங்களுக்கு எய்ட் பண்ணுது, ஃபினான்ஷியல் எய்டாக இருக்கட்டும், கவுன்சிலிங் இதுவாக இருக்கட்டும், மாத்திரை ஃப்ரீயாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹைஜீன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ப்ராப்பர் விழிப்புணர்வு இருக்க முடியுமா, அடுத்த தலைமுறை ஹெல்த்தியான சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும்.
1: ஓகே டாக்டர்.

0: உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ப்ராப்பர் விழிப்புணர்வு மூலயமா அடுத்த தலைமுறை ஹெல்த்தியான சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும்.
1: ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடைய நேரத்திற்கு வந்துட்டோம். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தலசீமியா தினத்தை முன்னிட்டு தலசீமியா குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சாங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இரத்த வங்கி மருத்துவத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவல் அவர்கள், அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ சார்.
1: வரும் பாடலுடன் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி டபுள் டிக்கெட் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நான் உங்கள் தோழன் விமல் மற்றும்
2: நான் தான் உங்க ஆஜே ஆனந்த் வந்திருக்க மகளே.
1: என்ன ஷோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களுடைய பிடிச்ச ஷோ கட் கேமரா ரோலிக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு பதம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல நம்ம நிறையான விஷயங்களை வந்து நிறையான டைலாக்ஸ்ல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். எல்லாருமே வந்து உங்களுடைய நடிப்பு திறனை வந்து இவ்வளவு நாள் பூட்டி வச்சிருந்தீங்க, இன்னைக்கு எல்லாருமே வந்து கட்ட அழுது
2: ரெண்டு மாசமா தான் பூட்டி வச்சிருந்தாங்க.
1: ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து ஒரு வழி ஆக போறாங்க,
2: உடைச்சிட்டு திருச்சிட்டு வருவாங்க
1: வராங்க உடைச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் நாங்களும் ஒரு நடிகன் தாண்டா அப்படின்ற மாதிரி ஸ்டைலா வர போறாங்க. சோ நீங்க
2: வந்துட்டேன்
1: உண்மைதான், வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் வந்துட்டேன்னு சொல்றதுக்கு விரும்புறீங்களோ நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2271770 நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ நீங்க உங்களுடைய தனித்திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ புது 92.8 உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு டயலாக் ப்ளே பண்ணுவோம். அந்த டயலாக் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய தனித்திறமையில வந்து நீங்கள் நடிச்சு காட்டி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எங்கள்ட்டையும் பாராட்டு வாங்கிக்கலாம். உங்களுடைய தனித்திறமையும் உலகத்துக்கு தெரியும்.
2: ஒன்லி டயலாக்ஸ் மட்டும் தானே, பாட்டெல்லாம் பாடக்கூடாதா?
1: முடிஞ்ச பாட்டு பாடலாம், நடனம்
2: நடனம்
1: ஆடலாம், எல்லாமே பண்ணலாம், மிமிக்ரி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, அவங்க டயலாக் சொல்கிறதே அப்படி தான் இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்களா?
2: ஓகே
1: சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இருந்த ஷோ நம்ம திரும்பி வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டயலாக் ஒன்னு ப்ளே பண்ண போறோம்.
3: பராசக்தி ஹீரோடா சுரஜி, பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல.
1: ஃபாஸ்ட் டைலாக் சும்மா மாசான ஒரு டைலாக். ஸோ அந்த டைலாக் வந்து யார் வந்து பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், 2271760 2271770 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியுறையர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ணுங்க, 0413 கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புது 92.8 என்று உங்கள் மனதோடு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான டைலாக், ஒன்று ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து சூப்பராக வச்சிருந்தோம். ஸோ அந்த டைலாக் வந்து நம்ம ஒரு ப்ளே பண்ணிடலாமா?
1: பண்ணுங்க தெய்வமே.
2: பராசக்தி ஹீரோடா
3: சிவாஜி,
2: பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை.
0: ஸோ இந்த டைலாக் பேசுறதுக்கு யார் எந்த நேரம் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருக்கு பேசுறீங்க?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க மழையோட சூப்பரா இருக்கோம்.
1: மழை பெய்தா?
0: ஐயோ, கேக்கும்போது மனசு வலிக்குதே, மனசு வலிக்குதே. இங்க அடிக்கிற வெயில அதை பார்க்க முடியலையே. ஒரே ஒரு நாள் வந்தாப்புல, நைட் டைம்ல வந்துட்டு போயிட்டாப்புல.
1: இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு பவுடர் போடுறது, சிமெண்ட் பூசுறது ஆகுது, அங்க மழை வருது. எல்லாருமே அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்பிடுங்க மழையை.
0: எல்லாருமே பாக்குறதுக்கு காஞ்சூரிங்க வர ஒரு கேரக்டர் மாதிரி இருக்காங்க.
4: ரெண்டு மாசமா கட்டி போட்டு வச்சிருந்தீங்க, வாய்ப்பு கொடுத்தீங்க இல்லையா? அதான் வானம் கூட பொத்துக்கிட்டு
1: இல்ல. இந்த வானத்தை கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்பிட்டீங்கன்னா நாங்க வானத்தை போல இருப்போம்.
4: சரி சொல்றேன், பாண்டிச்சேரி பக்கம் போங்க.
1: சொல்லுங்க மேடம், கும்பலா வச்சிருக்கோம் எல்லாரையும்.
0: நாங்க குடலாம் வச்சுட்டு ரெடியா இருக்கோம். நாங்க எங்களுக்கும் மழை கொஞ்சம் தேவைப்படுது.
1: சரி சொல்லுங்க, how are you?
0: நாங்க ரெண்டு வாட்டி ப்ளே பண்ணி நீங்க ஒன்ஸ் மோர் கேக்குறீங்க தெரியுங்களா?
1: உங்களோட வாய்ஸ் கேக்குறாங்க.
4: எனக்கு ஆப்ல கேக்கலையே.
0: ஓ அப்படிங்களா? ஒரு வாட்டி ப்ளே பண்ற கேட்டுங்க.
2: பராசக்தி ஹீரோடா
3: சிவாஜி,
2: பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல,
4: ரொம்ப லோவா கேக்குது.
1: பராசக்தி ஹீரோடா, பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல.
4: ஓகே, ஹேமலதா ராவ். ஹேமலதா
1: மறுபடியும்
4: பேரை கேட்ட உடனே அதறது இல்ல.
0: ஓ, உங்க பேருக்கு நீங்க வந்தீங்க.
4: மைண்ட் வந்துட்டேன்னு சொல்லுங்க.
0: ஓகே ஓகே, கள்ளக்குறிச்சி ஹேமலதானா? பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல, அப்படிதானே
1: மேம்? கொஞ்சம் கம்மியா தான் அதிருது. இன்னும் கொஞ்சம் ஒன்ஸ் மோர் வரீங்களா?
0: ஓகே, சூப்பர். தேங்க் யூ சோ மச் மேடம், சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ரொம்ப நன்றி.
4: சக்தி, பராசக்தி, பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல.
1: வா,
0: ஸ்டக்கான டக்கு மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்களே.
1: இல்ல, அவங்க வந்து ஒன்ஸ் மோர் பண்ணாங்க, இப்ப லைட்டா அதிருது மேம், சூப்பரா பண்ணீங்க.
0: போங்க
5: தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர.
0: சோ சரியான டைலாக், இந்த டைலாக் யார் பேச போறாங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி.
0: மிக்க மகிழ்ச்சி. வேலை கேட்டீங்களா?
6: இருந்தாலும் அப்படியே தூரத்துல இருந்து கேட்டு ரசிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது.

0: ஃபீட்பேக்.
1: இந்த ஃபீட்பேக் வந்து ஐஸ் கட்டி எடுத்து தலையில வச்ச மாதிரி இருக்கு, சூப்பரா சார்.
2: இல்ல இல்ல நிஜமாலுமே ப்ரோ, அது நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப்
1: சொல்லணும். அப்ப சேகர் சார் வந்து
2: இல்ல அப்படினாலும் சமாளிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும் தானே? அது அது
1: அது மொத்த கண்டுபிடிச்சாங்க சார். கம்பெனி சீக்ரெட் வெளியே வருது. சரி டயலாக் போயிடலாமா?
0: டயலாக் போயிடலாமா?
2: பராசக்தி
3: ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல.
0: டயலாக் கேட்டீங்களா?
2: செம்மையா அதிருது.
1: அடுத்த டயலாக் போட்டுருங்க.
0: நீங்க சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கு, லேகியம் கழுத்து வலிக்கு கால் வலிக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு.
2: வெவ்வேறு ரிலேஷன்ஸ்ல இதே லைன் சொல்லிடுறேன். சரி
0: ஓகே ஷூர்.
2: பராசக்தி ஹீரோடா பேர கேட்டா சும்மா அதிரது இல்ல.
1: எவ்வளவு சிரிப்பு.
0: நெக்ஸ்ட்
2: அழுதுகிட்டே
0: எங்க கண்ணில தண்ணி வச்சுட்டேன்.
1: ஆல்ரெடி 2 மாசம் ஆயிட்டு இருந்தோம்.
2: லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அப்படி கோபமா சொல்லிடுறேன், பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டா சும்மா அதிரதுல.
0: என்ன விட்டுறீங்க சார் அப்படின்ற மாஸ் தான் வருது. ஓகே தேங்க்யூ சோ மச் கால் பண்ணி உங்களுடைய டயலாக் டெலிவரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: உங்களோட
0: சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் உங்கள் மனதோடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நேரம் 4:17:49 ஆயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்களை வந்து ஜாலியாக குஷிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இருக்கோம் கோம் கோம் கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான டைலாக்ஸ்ல உங்களுக்காக வந்துருக்குது. நிறைய பேர் வந்து நடிக்கணும்ன்ற ஆர்வத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த டைலாக்ஸ் டெலிவரி பண்ணி நீங்க
5: நிறைய பேர் நடிச்சிட்டு இருப்பீங்க, இங்க வந்து
4: நடிச்சுட்டு. ஸோ அதனால வந்து யாரெல்லாம் அங்கே நடிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க இங்கேயே வந்து நடிச்சு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ கம் டு மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 எண்களுக்கு கால் பண்ணுங்க. வெளியே நேர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ணுறவங்க தான் 0413 குறிப்பிட்ட எங்களுக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப புது நியூட்ரிஷன் என்று உங்கள் மனதோடு டயலாக் உங்களுக்காக வந்துருக்குது. கேட்டு பண்ணுங்க.
6: போக தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேற்று அடிக்க வரேன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ இந்த நிகழ்ச்சியில வந்து அடுத்த நேர் யாரும் வந்திருக்கா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: வணக்கம்.
0: யாருங்க இது பேசுறீங்க?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வரேன்
0: ஐயப்பன் சார். அதாவது பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டாலே அதிர்றது இல்ல. இந்த டைலாக் ஓகேவா? இந்த டைலாக் நீங்க சொல்லுங்க ஓகேவா? காட் கேமரா ரோலிங் ஆக்ஷன்.
1: பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டவன சும்மா அதிருதுல்ல.
2: வேற
0: மாதிரி
2: அறந்தாங்க அதிருது போலது. எப்படி சார்
0: நீங்க பேசும்போது பேக்ரவுண்ட்ல இடி எல்லாம் கேக்குற மாதிரி இருக்கு.
2: மழை பெஞ்சிட்டு இருக்கு சார்.
0: பயங்கரான பேக்ரவுண்ட் மியூசிக் தான் பேசுறீங்க உங்களுக்கு.
2: அடுத்த டைலாக் போயிடலாமா? அதையும் விமல் சொல்லுவார். சொல்லுங்க.
0: இப்போ வந்து என் டர்ன் முடிஞ்சிருச்சு. அடுத்த டர்ன் ஆனந்த் டர்ன். ஆனந்த்
2: போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்குறது ஏரியாவே கிடையாது.

0: ஏதோ அடிச்சுட்டு சும்மா பீத்துக்கிறீங்க. அவ்வளோ போன வாரம் வர நீங்க வரவே இல்லையா தானே?
1: இதெல்லாம் நல்ல
2: போங்க தம்பி, நாங்க ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத இடமும் கிடையாது, ஏரியாவும் கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது.
1: அடுத்த ஒரு பாடல் சுல்தான் திரைப்படத்தில் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேள்வி என்றும் உங்கள் மனதோடு.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி

0: விலாஸ் டிஜி கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பு இன்றே தொடங்குங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நேரம் 4:30 21 நொடிகள்ல கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில ஒரு மடத்து நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாரும் பேசுறீங்க?
3: இம்மாலை நேரத்தில் நாம் விமல் சாருக்கும் ஆனந்த சாருக்கும் வணக்கம் சொல்வது இளமாங்கலம் முருகன்.
2: வணக்கம். தெய்வம்
4: கவிதையை விட்டுட்டு நினைக்கிறேன்.
3: ஈரா முருகன்.
4: ஈரா முருகன். ஓகே முருகன் சார்,
2: டைலாக் கேட்டீங்களா
3: சார்?
4: பகுத் அச்சாவான்னு கேட்டேன். பகுத் அச்சா. ஓகே ஓகே.
2: டைலாக் கேட்டீங்களா?
3: தம்பி போய் கேளுங்க, நான் அடி வாங்காத ஏரியாவே இல்ல. நேத்து வரம் சொன்னீங்க, அடிக்கவே வரல.
4: தெய்வமே,
2: ரெண்டு டைலாக் மிக்ஸ் பண்ணி ஒரு டைலாக் எடுத்தீங்க தெரியுமா? அங்க
4: கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. போயிடலாமா?
3: நான் தம்பி போய் கேட்டு பாருங்க, ஊருக்குள்ள நான் அடி வாங்க ஏறியவே இல்ல. நேத்து அடி அடிக்க வர நீங்க வரவே இல்ல.
4: சும்மா அதிருது இல்ல, அதே ஓட்டீங்க.
3: மறுபடியும்
4: தொடர்ந்து
2: என்றும் உங்கள் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் ஜீந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து சூப்பரான டைலாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து சில பேர்லாம் என்ன தினம் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு டைலாக் எப்பயுமே ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஏதாவது விஷயம் செய்ய போவோம், வீட்டில் ஏதாவது போகும்போது நம்ம ஏதாவது நம்மள ஏரியாமலே வந்து சில டைலாக்ஸ்லாம் ஞாபகம் வரும், காமெடி டைலாக் வரும்.
4: உங்களுக்கு என்ன வரும் அதை சொல்லுங்க. ரொம்ப நேரம்
3: உங்களுக்கு என்ன வருது?
4: எனக்கு ஒண்ணும் வராது,
3: இன்னும் வரலையே. அந்த டைலாக் எனக்கு வருது.
4: அடி வாங்கின கைப்பிள்ளைக்கு எப்படின்னா அடி கொடுத்தா இப்படி இருப்பான் அப்படிதான்.
3: அதுக்கப்புறம் வந்து சில நேரத்துல வண்டியில போறோம், என்ன ராமலிங்கம் நல்லா இருக்கியா, அந்த டைலாக் வரும்.
4: நல்லாவே இல்ல, நல்லா இருக்குன்றீங்க.
3: ஆமா, அந்த டைலாக் வருதே.
4: ஐயோ, அதாவது எப்படின்னா இந்த டைலாக் தான் கிடையாது, வாழ்க்கையோட ஒவ்வொரு டைலாக் ஒன்றி போயிருக்கும்.
3: அதாவது நம்ம சினிமா வேற, அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறன்னு பாக்க முடியல. சினிமாவோட நம்ம லைஃப் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு.
4: இந்த காமெடியோட ரொம்ப ஒன்றி போயிருந்தா தான் லைஃப் ஜாலியா இருக்கும்.
3: அது உண்மைதான்.
4: இல்லாம ஜாலியா இருக்கும்.
3: காமெடி இல்லன்னு வச்சுங்களேன், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க.
4: என்ன பண்றது?
3: நினைச்சு பாருங்க, காமெடியே இல்லாத ஒரு வேர்ல்டு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க.
4: வாயில கட்டுக்கு வேற வேலையா,
3: ஒரு சிரிப்பு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி இருக்கும், அதுபோல கற்பனை பண்ணி பாத்துருக்கீங்களா?
4: ஆல்ரெடி பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க. இதுக்கப்புறமாச்சு மாத்தி.
3: ஆனா அது ஒரு ஃபேக்ட். அந்த மாதிரி ஃபேக்ட் ஒன்று இருந்துச்சுன்னா மனிதர்கள் பாதி பேர் வந்து எப்பயோ ஒரு எப்படி இருக்கும், மனிதர்களுடைய வளர்ச்சியே இருந்திருக்காது.
4: மனிதன் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சிரிப்பு தான்.
3: சிரிப்பு தான்
4: அந்த அழகான ஒரு சிரிப்பு இல்லைன்னு வச்சிங்களேன், விலங்கு மனிதன் ஒன்றாயிடுவாங்க. ஸோ சிரிப்பு தான், அந்த சிரிப்பு வேணும். அதிகமாக சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, அப்போ மெடிக்கல் பக்கம் போக மாட்டீங்க.
3: கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் அந்த ஆனந்த் சொல்கிற அந்த ஃபேக்ட் வந்து உண்மையான ரியலான ஃபேக்ட் தான். என்ன, டாக்டர் கூட ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கூட சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க.
4: ஆயிடும்
3: பிளட் சர்க்குலேஷன்ல இருந்து ஹார்ட், அதுக்கப்புறம் கிட்னி, உடம்புக்கு ஒரு ஒரு பாடி செல்ஸ்.
4: மக்களே, இது வந்து கட் கேமரா ரோலிங். ஹலோ டாக்டர்.
3: ஹலோ, ஒரு நேரம் வந்திருக்கேங்க. ஹலோ,
4: வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம்.
3: வணக்கம், யாரும் பேசுறீங்க?
5: புது இருந்து ஆசை திரும்பி பேசுறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க?
3: எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் ஆனந்த் சாருக்கும்
4: மற்றும் நம் உறவினர்களுக்கும்.
3: வாமா மின்னல் ஆசை தம்பி சார், வாங்க.
5: ஹலோ, டயலாக் போயிடலாமா?
3: டயலாக் போயிடலாம்.
4: அதுக்குள்ள எதுக்கு டயலாக் போயிட்டீங்க? எப்படி இருக்கீங்க?

0: ரெண்டு மாசம் எப்படி போச்சு?
1: 2 மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். எப்ப எப்பன்னு
0: உங்களுக்கும் சார் ஆசி தம்பி சார் வராம ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
2: அட்ராஸ்க்கா
0: டைலாக் போயிடலாம் சார், நமக்கு எதுக்கு ரொம்ப
2: ஓகே பேசலாமா? டைலாக் கேட்டீங்களா?
1: ஓகே
2: டைலாக் கேட்டீங்களா நீங்க?
1: கோவிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கோவில் குடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. இது நம்ம சிவாஜி பேசுவாரு. அப்புறம் வந்து இப்ப இன்னொன்னு போட்டீங்கல்ல,
0: வின்னர் படத்துல இருந்து,
2: வின்னர் படத்துல இருந்து.
1: ஆமா, அது வந்து தம்பி ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க தம்பி.
0: அடிவாங்க
1: அது ஏரியாவே கிடையாது, சும்மா அடிவாங்கன்னா வெளியில தெரியாது. ஆமா, வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்ல.
0: உங்ககிட்ட கேள்வி, நீங்க எப்படி வாரிசா குடுப்பீங்க?
1: பரிசு கொடுக்கறதுக்கு வந்த மாதிரியே ஒரு பரிசு வாங்க உட்காந்து இருந்த மாதிரியும்.
2: அதெல்லாம் வந்து நிறைய பேர் அடி வாங்கினாலும் சரி வெளியில சொல்லிக்க மாட்டாங்க.
0: நீங்க வந்து
1: விட்டா ஒரு வசனம் சொல்லுங்களேன் ஆனந்த் சார்.
0: நான் தான் சொல்லுமா?
1: அவரு சொல்ல சொல்லுங்க, அவரும் ரெண்டு பேரும் நல்லா சொல்லுவீங்களா?
0: காலையில தானப்பா இந்த வாயில மகாலட்சுமி சொல்லிட்டு போனேன்.
1: அது சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: காலையில தானப்பா இந்த வாயில மகாலட்சுமின்னு சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள திரும்ப வந்து என்னப்பா நீங்க சொல்ற?
0: பச்சை உடம்பு தாங்க, அது பவுடர்
2: தான். அப்பாவுக்கு குளிர் ஜரம், தூங்கிட்டு இருக்காருப்பா
0: சார்.
1: இல்ல எப்பவுமே மகாலட்சுமி தான், அது அம்மா வந்து அப்படி சொல்லக்கூடாது. இல்ல
0: இல்ல இல்ல, அந்த டயலாக் சொல்றேன்.
1: நீங்க
3: கிடையாது. சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வரேன்.
2: சோ அடுத்த டயலாக் ப்ளே பண்ணுங்க. இந்த டயலாக் ப்ளே பண்ற ஒரே டயலாக் போயிட்டு இருக்கு, அடுத்து போட்டுருவோம்.
4: தெரிஞ்சவங்களுக்கு செய்யற உதவி நம்மளை மட்டும் தான் காப்பாத்தும், யாருனே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும். இத நான் சொல்லல, பெரியவங்க சொன்னது.
2: சோ சூப்பரான சாங்கோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரைட்போ புது யூனிட் ஸ்டெபிலிட்டி என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: போக தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேற்று அடிக்க வர.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியில வந்திருக்கும் நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கும்,
5: சூப்பரா இருக்கும். ரொம்ப அவசரமா பேசுறீங்களா? என்னாச்சு?
3: எங்க வெளியே கிளம்புறீங்களா?
4: கொஞ்சம் நீண்ட நாளுக்கு அப்புறம் பேசுறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு.
3: அப்படிங்களா? கால் தரையில நிக்கல, நீங்க பதப்படப்பா இருக்கீங்க.
5: இன்னும் 13 நிமிஷம் இருக்கு, நீங்க பேசிட்டு போங்க. கலைவாணி மேடம்,
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
5: நானும் கேட்டது, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு சார். நீங்க இருவரும் நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கும்.
5: பகுத் அச்சா, நீங்க சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
3: என்ன மேன் நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணு புரியல. இது கட் கேமரா ரோலிங். என்னமோ நீங்க என்னமோ பர்சனலா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா?
5: டாக்டர் ஷோ, ஹலோ டாக்டர் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. வாங்க மேம், டைலாக் கேட்டீங்களா?
4: என்ன
3: டைலாக் என்ன டைலாக் பேச போறீங்க?
4: போங்க தம்பி, போங்க. அந்த டைலாக் சொல்றது
3: ரெடி மேடம். கட் கேமரா ரோலிங், ஆக்சன்.
4: தம்பி போங்க, தம்பி போங்க, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனதும் கிடையாது. நீங்க என்னன்னா சும்மா 2 அடி அடிச்சுட்டு பீத்திக்கிறீங்க.
3: வெரி குட்.
5: கலைவாணி மேடம்
4: சொல்லுங்க சார்,
5: நீங்க இதை மாதிரி அடிப்பீங்களா?
4: யாரையும் அப்படி அடிக்க மாட்டேன்,
5: நம்ப முடியல. உங்க பேச்சுல இருந்தே ஒரு தைரியம் தெரியுது, அதான் கேட்டேன்.
4: நீங்க
5: அடிச்சிருப்பீங்க
3: இந்த படத்தை வரும் கண்கள் நீயே அப்படிதான்
5: வரும் யோசிப்பாங்க.
3: ஓகே, தேங்க் யூ சோ மச் மேடம், சூப்பரா பண்ணி. வேற டைலாக் ட்ரை பண்றீங்களா?
5: உங்களுக்காக
3: நினைக்கிறேன். ரொம்ப நேரமா

0: சொல்லிட்டே இருக்கீங்க, பண்ண மாட்டீங்க பண்ணுங்க.
1: இப்பவும் கூட சொல்றேன், என் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உயிரை கேட்டா பரவாயில்லையே, உள்ளத்தை கேட்டா
2: கேட்டா
1: இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அதான் ஏற்கனவே அவகிட்ட கொடுத்துட்டேனே.
0: ஓய் காட், எவ்வளவு சோகமான ஒரு டைலாக். ஷோ முடியும் போது இந்த சோகத்தை போட்டுட்டீங்க. வணக்கம், ஒரு நேரம் வந்திருக்கீங்களா?
2: வணக்கம் சுந்தர்கலா, வணக்கம் மேடம்.
3: கலாம் மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நான் நலம் சார். எப்படி இருக்கு? இருவரும் நலமா?
3: நான் நலம், நலம், எல்லாரும் நலமா இருக்கோம்.
2: ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு இல்ல. ஆனா உங்க நான் எங்க வாய்ஸ் தான் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டு சார் இருந்தோம்.
0: இங்க போய் ரெக்கார்ட் பண்ணி கேட்கணும் மேம்.
1: எதுவுமே கேக்கலையா கலா மேடம்
0: நீங்க என்ன டைலாக் கேட்டீங்களோ அந்த டைலாக் டெலிவரி பண்ணுங்க மேடம்.
2: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. நாங்க அடிவாங்கிற ஏரியாவே இல்ல. அடிவாங்கன்னா ஓடுமே கிடையாது, சத்தம் போடுறதும் கிடையாது. என்ன ரெண்டு அடி அடிச்சு தீட்டிக்கிறீங்க? ஆமா, அங்க தடிக்க வரேன். நீங்க ஏன் வரல?
0: நாங்களும் தான் மறந்துட்டோம் அந்த டைலாக்.
3: நான் பராசக்தி ஹீரோடா, பேரை கேட்டாலே சும்மா அதிர்தல்ல. ஓகேடா, ரூம் நம்பர் நாலு, அங்கதான் டாக்டர் உட்காந்துருக்காரு. அது போல சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசியா எனக்கு டீயா சரோட டயலாக் மட்டும் லைட்டா இந்த டச் அப் பண்ணிட்டு போயிடுங்க மேடம். இதே கலாம் எடுத்துக்கு வந்து இப்ப ஒண்ணு இல்ல, திரும்ப போடணுங்களா? இதே இல்ல, இதே கலாம் எடுத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் அடிக்கிற டயலாக் ஹஸ்பண்ட் திருடுற டயலாக் போடணும். எப்படி பவர் அப் சாங் தெரியுமா உங்க? மேடம், குடும்பத்துக கலாமா?
1: இப்பவும் கூட சொல்றேன், என் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உயிரை கேட்டா பரவாயில்லையே, உள்ளத்தை கேட்டா
2: கேட்டா
1: இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அதான் ஏற்கனவே அவகிட்ட
2: கொடுத்துட்டேன்.
0: அப்படியே புடிச்சிட்டே வந்துடுறீங்களா? ஓ மை காட், த்ரீ ஃபர்ஸ்ட் தான்.
1: இப்பவும் கூட சொல்றேன், என் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உயிரை கேட்டா பரவாயில்லையே, உள்ளத்தை கேட்டா
2: கேட்டா
1: இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அதான் ஏற்கனவே அவகிட்ட கொடுத்துட்டேன்.
3: ஹலோ மேடம், அழுதுட்டார் ஒருத்தர், கண் கலங்கி விட்டார்.
2: உயிரை கேட்ட கூட பத்திர உள்ளத்தை கேக்குறான்னு பாத்தீங்களா சார், எப்படி சார் அது?
3: ஆமா, உயிரை கேட்டது போல
0: கேட்டா கூட கொடுத்துருவேன், ஆனா அவ உள்ளத்தை கேட்டா
3: கேட்டா
0: கேட்டா பர்ஸ் வீட்டுல வச்சுட்டு வந்து வேற எதுவும் மேடம்
2: சொல்லுங்க.
0: சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு
3: சொல்லுங்க.
0: சும்மா அந்த பசங்க டார்ச்சர் பண்ணிட்டு நாம வேற வந்து மாட்டிக்கிட்டோம் நீங்க நினைச்சிட கூடாது.

0: நான்
1: சொல்றோம்.
0: நினைக்க மாட்டேன்
1: இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆக
0: சார்.
1: போதான.
0: ஓகே, நான் என் உயிரை கிட்ட கூட குத்துருவேன். என் உள்ளத்தை கேக்குறீங்களே, நான் என்ன
2: கேட்டா?
0: ஓகே சார், வாய்
2: கேட்டா
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி.

0: தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நம்ம வந்து அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது,
1: மாற்று கருத்தே கிடையாது.
0: ஆமாம்,
1: அஞ்சு நிமிஷம் இதை தானே பேசுவாங்க
0: அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டு நம்ம இல்லை இப்போதைக்கு. ஒரு சூப்பரான சாங் போட்டு வந்து வைண்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு யாராலும் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இத்தனை நிகழ்ச்சி நிறைவே செய்து கொள்கிறோம்.
1: நாங்கள் தொடர்ந்து டெய்லி ஷோ இருக்கும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள்,
0: மறக்காம வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக பேசலாம், ஜாலியாக சிரிக்கலாம், ஜாலியாக விளையாடலாம், ஜாலியாக மிமிக்ரி பண்ணி நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி நம்மளுடைய தனித்திறமையை உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்தலாம்.
1: ஜாலியாக நீங்கள் மட்டும் விளையாடுங்க, வாழ்க்கையில் விளையாடுங்க.
0: ஓகே, பை பாய், சி யூ.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நான் பாடுற முடியாடா இருக்கிறேன்.
4: மாமா, நீ அசி.
3: என்னடா திட்டியா?
4: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் மக்களே, நேரம் 5 மணி ஒரு நிமிடம் 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த ஷோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நான் உங்களா ஜே ஆனந்த். அலையோடு விளையாடுக்காக ஒவ்வொரு ஆர்ஜஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த வகையில 2 மாசம் லீவ்ல இருந்தாங்க. சோ இப்பதான் ஒரு ஆர்ஜே போயிருக்காரு. பாண்டியில எந்த பீச்சுக்கு போயிருக்காரு, என்ன பண்ண போறான்னு தெரியல, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். பாண்டிச்சேரி அப்படின்னாலே ஒரு ஜாலி தாங்க, அதுவும் பாண்டிச்சேரி பீச் அப்படின்னா சொல்லவே வேணாம். நம்ம மனசுக்கு சோகமா இருக்கும்போதும் சரி, ஜாலியா இருக்கும்போதும் சரி, நம்ம லோன்லியா ஃபீல் பண்ணும்போது கூட சரி, எங்க போலாம் அப்படின்னு சொன்னா பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் எங்க போகணும்னு சொன்னா நம்ம பீச்சுக்கு போலாம் தான் தோணும். அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப நாள் அப்புறம் இன்னைக்கு பாண்டிச்சேரி பீச்ல எந்த பீச் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க இல்லையா. சோ எந்த பீச் அப்படின்னா பாண்டி மெரினா. எப்பயுமே அனுப்புவான் ராத்திரி அனுப்புவான் அப்படின்னா பாண்டிச்சேரி மெரினா தான் இல்லையா. சோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி பீச்சான பாண்டி மெரினால இருந்து நம்மளுடைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நிகழ்ச்சியின் துவக்கமா ஒரு காலர் நம்ம கிட்ட பேச வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. ஜான்சி மேம். எங்க இருந்து வருங்க?
2: பாண்டியில
1: பீச் மட்டும் தான் கேட்கிறேன். பாண்டியில நிறைய பீச் இருக்கு இல்லையா, மெரினா, ராக் இருக்கு, ஈடன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பீச் இருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிச்ச பீச் எது?
2: சென்னி பீச்.
1: அப்ப நீங்க ஏன் சென்னி பீச் போகாம நீங்க வந்து மெரினா பீச் போறீங்க?
2: ஒரு சேஞ்ச்.
1: பாண்டி மெரினால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன?
2: ஜாலியா இங்க இருக்கலாம், அப்படியே போனா ஸ்நாக் சாப்பிடலாம், அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ரேடியோ பார்க்கலாம் ஜாலியா, அந்த லைட்டிங்ஸ் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்.
1: என்ன ஒர்க் பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
1: ஐடி ஒர்க். சரி, ஐடி ஒர்க் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரீயா இருக்கீங்க, சரி, அதனால நீங்க பாண்டிச்சேரி பீச் வந்தீங்க. வந்ததுல இருந்து என்னென்னலாம் பண்ணீங்க?
2: ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்.
1: ஐஸ்கிரீம் எத்தனை சாப்பிட்டீங்க?
2: நிறைய சாப்பிட்டீங்க. போனோம், கால் நினைச்சோம், திருப்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்.
1: இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்னதாக ஒரு டாஸ்க், அதாவது ஒரு ஃபன்னியாக ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டினை நீங்கள் ஃபன்னியாகவே பதில் சொல்லலாம். ஆனால் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்ல தவறிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஏதாவது ஒரு பெனால்ட்டி மாதிரி ஒரு கேம் சொல்லலாம். விளையாடலாங்களா? சும்மா ஒரு நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆனால் பசங்க ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் வந்து பெனால்ட்டி பண்ணணும். ஒரு அப்பாவும் பையனும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மேப் பார்க்க போறாங்க ஓகேங்களா, ஒரு சர்க்கஸ் போறாங்க. சர்க்கஸ்ல கூட்டம் அதிகமா இருந்தது. நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், மேப்ஸாவும் வச்சுக்கலாம், சர்க்கஸாவும் வச்சுக்கலாம். நீங்க என்ன வச்சுக்கிறீங்க? கூட்டத்துல மாட்டிக்கிறேன் போன உடனே அந்த பையன் இருக்காங்க, அந்த பையனை பார்த்த உடனே ஒருத்தவங்க சொல்றாங்க, இதை

0: பையன் அப்படின்னு சொல்றாங்க, என்னவா இருக்கும்?
1: ஒரு எலிபென்ட் கால்ல பாத்தீங்கன்னா ஒரு செயின் ஒண்ணு கட்டி போட்டுருக்காங்க. எலிபென்ட் கால்ல ஒரு செயின், ஆனா கோல்டு இல்லையா, கோல்டு விக்கிற வேலைக்கு இப்ப செயின் வாங்க முடியுமா? எலிபென்ட் கோல்டுலயே செயின்ல கட்டி போட்டுருக்காங்க, கால்ல கட்டி போட்டுருக்காங்க. ஒரு 10 feet தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புல்லு கட்டி வச்சிருக்காங்க, ஓகேங்களா? அந்த எலிபென்ட் எப்படி போய் சாப்பிடும்? இப்ப வந்து நீங்க இதெல்லாம் கரெக்டா சொன்னாலும் ஒரு கேம் விளையாடலாம், விளையாடுவோமா? ரிப்பீட் ஆஃப்டர் மீ அப்படின்னு ஒரு கேம், அந்த கேம் விளையாடிக்கீங்களா? இப்பதானே கேள்விப்படுறீங்க, நான் எது ரிப்பீட் ஆஃப்டர் மீ இதுதான் கேம், ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 5 எங்க வந்தாலும் இந்த பிரியாணி வந்துருக்குப்பா, பிரியாணி,
2: சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிளைன் பிரியாணி, வெஜ் பிரியாணி.
1: எனக்கு தெரியும் நீங்க பிரியாணி எழுத்து வச்சாலே சாப்பிட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு பிரியாணி பிரியாதா இருக்கீங்க, பயங்கரமா பேசுவீங்க. நான் வந்து உண்மையாலே எல்லா பக்கமும் இதை லாக் ஆகிட்டீங்க. இருந்தாலும் நான் இன்னொரு கேம் உங்களுக்கு கொடுப்பேன், பீச் ரிலேட்டடா ஒரு கேம் தரேன். இப்போ நீங்க கோல்டு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அது ரிலேட்டடா இப்ப வந்து ஒரு கடல் இருக்குல்ல, இவ்வளவு பெரிய கடல் இருக்குல்ல, அந்த கடலுள்ள ஒரு புதையல் இருக்கும். அந்த புதையில வந்து ஒரு சுறா மீன் வந்து பாதுகாக்கலாம், ஓகேங்களா? ஒரு பஞ்ச் வேலை சொன்னா அந்த சுறா மீன் வந்து நீங்க கோல்டு எடுத்துட்டு வந்துடும். அப்படின்னா என்ன பஞ்ச் வேலை பண்ணுவீங்க?
2: அந்த பக்கம் நிறைய மீன் போய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க.
1: பஞ்ச் டைலாக் சொல்லலாம், அந்த சுறாக்கு வந்து ஹிண்ட் தான் கொடுக்க கூடாது. சுறா யோசிங்க, யோசிங்க, நல்லா யோசிங்க. இப்ப மாட்டிக்கு நீங்க பாத்தீங்களா, என்கிட்ட
2: புதுவிதமான
1: வைத்தியமா இருக்கு.

சூப்பரா பேசுறீங்க மேம். தொடர்ந்து எஃப்எம் பிளான் கேளுங்க, தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து பீச் போவாங்க அடிக்கடி ஓகேங்களா. உங்க வந்து நீங்க எங்க பார்த்தாலும் இதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவோம். பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுறேன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ. விண்ணாலே ஓடி விளையாடு நேரம் 5:14:48 ஆயிடுச்சு மக்கள். இன்னைக்கு அலைய ஓடி விளையாடு ஷோக்கு நம்ம அந்துவான் வந்து பாண்டி மேல வந்து மாசா ரொம்ப வேற மாதிரி குட்டி கதை நீட்டு கதை நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு, பேசலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலைய ஓடி விளையாடு. ஆமாங்க, நான் இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து பேசிட்டு இருக்கேன். கை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி ஒரு மாதிரி பிரிஞ்சா நம்ம வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தனியா நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு பேசிடுவோம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் ஆர்த்தி.
2: ஆர்த்தி, அது மட்டும் சத்தமா பேசுங்க.
3: என் பேர் ஆர்த்தி.
2: ஆர்த்தி, ஆர்த்தி மேம் எங்க இருந்து வரீங்க?
3: பாண்டிச்சேரி தான்.
2: பாண்டிச்சேரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு கோபமா?
3: சொல்லுங்க.
2: பாண்டியில ராக் பீச் இருக்கு, மெரினா பீச் இருக்கு, செனிட்டி பீச் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, உங்களுக்கு எது
3: பிடிக்கும்? எனக்கு ராக் பீச் பிடிக்கும்.
2: ராக் பீச் பிடிக்கும். எங்களால திருப்பி என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்ட்டு, ராக் பீச்ல பிடிச்ச விஷயங்கள் என்ன?
3: ராக் பீச்ல பிடிச்ச விஷயங்கள் அங்க நான் பாட்டு நடந்து போயிட்டே இப்ப அது மாதிரி மைண்ட் லைட்டா பீச் மாதிரி அப்படிதான். எனக்கு ராக் பீச் தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போகணும்னு வச்சுக்கோங்களா,
2: நடந்தே போலாம் வீடு கிட்ட. ஓகே,
3: சோ அது பிடிக்கும். அப்போ இப்ப வந்து நீங்க கொஞ்சம் டெவலப்
2: பண்ணிருக்காங்களா? பேசவே விடுறது இல்ல. இப்ப வந்து ராக் பீச் பத்தி சொல்லுங்க. இப்ப ராக் பீச்ல உங்களுக்கு வந்து வேற என்ன பிடிக்கும்?
3: நல்லா
2: சாப்பிடுவீங்க. நல்லா சாப்பிடுங்க. இப்ப ராக் பீச்ல நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா வாக்கிங் போவீங்க, அப்புறம் என்ன பிடிக்கும்?
3: என்ன
2: பிடிக்கும் சொல்லுங்க.
3: இன்னைக்கு
2: வந்து நீங்க வந்து சந்தோஷத்துல பீச் பண்ணுங்க இல்லையா, இங்க சந்தோஷத்தை

0: இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷமாகற வகையில நாங்க வந்து ஒரு சில பல கேள்விலாம் உங்களை கேட்கலாம்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறோம். இந்த கேள்வி நீங்க தப்பா பதில் சொல்றீங்க அப்படின்னா என் கூட சில கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் இந்த டீலுக்கு ரேட்டியா.
1: ஓகே
0: ஓகே ஓகே சரி ஓகே. நீங்க டீச்சர்ன்றதுனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு கணக்குல இருந்து கணக்கு டீச்சர் தானே, அதனால கணக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஓகேங்களா. கொஞ்சம் யானை ஓகேங்களா, அந்த யானை காலில் 10 சீட்டுக்கு செயின் கட்டி வச்சிருக்காங்க ஓகேங்களா. இன்னொரு ஒரு 20 சீட் தூரத்துல என்ன பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான உணவு வச்சிருக்காங்க. இந்த யானை எப்படி போய் சாப்பிடும்?
1: துண்டி
0: கையில இல்ல
1: யோசிக்கணும்
0: நடந்து போய் தான்
1: அதனால
0: இன்னொரு கேம் விளையாடலாம். ஒரு அப்பாவும் பையனும் என்ன பண்றாங்க, சர்க்கஸ் போன இடத்துல கூட்ட நெரிசல் என்ன ஆயிடுது அப்படின்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கூட்டத்தில் மாட்டிட்டாரு, அவர் கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க ஓகேவா. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோடனே அந்த பையனை பார்த்துட்டு அங்க இருந்த ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, இது ஏன் பையன் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும்
1: அவங்க உமாவா இருக்குமோ?
0: ஒரு பாட்டு பாட சொல்லலாம், பாட்டு பாடணும் வரும்
1: விளையாடுங்க.
0: நல்லாவே ரொம்ப ஸ்போர்ட்டிவா கேக்குற கேள்விக்கலாம் பயங்கரம்.

சும்மா பேசுறீங்க. இருந்தாலும் நீங்க வந்து ரெண்டு கேம் அவுட் ஆயிக்குவோம், அதுக்கான பெனால்ட்டி இருந்து உங்களுக்கு கொடுக்கல. நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் எல்லாம் சொல்லிட்டீங்கன்றதுனால அப்பான ஆன்சரா கரெக்டா சொல்லிட்டீங்க, பட் என்ன பண்றது. ஓகே மேம், சூப்பர். தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க, தொடர்ந்து எஃப்எம் நீங்களும் தொடர்ந்து கேளுங்க. அலையோட விளையாடி பாண்டி மெரினால இருந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு. டைம் மட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அப்படியே ஜாலியா வைப் பண்ற மாதிரியே இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:32 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே அந்துவான் கரகரட்டக்காரன் படத்தில் கூட சொப்பன சுந்தரிக்காரை எடுத்துட்டு சொகுசா போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? பாண்டியம் என்ன பேசிருக்கு போயிருக்காரு? அடுத்து யார்கிட்ட பேசலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
4: வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அந்துவான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாண்டியம் வெளியில் நடந்து பேசிட்டு இருக்கேன். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலி நம்ம கூட பேசுறதுக்கே இருக்காங்க. வாங்க, அவங்க பேரு, அவங்க எங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பேசுறீங்க.
5: வணக்கம். வணக்கம்,
4: பேசுறீங்க.
5: என் பேர் அல்பர்ட்டி.
4: அல்பர்ட்டி, வணக்கம் மேடம். உங்க பேசுறீங்க?
5: ஜெனிஃபர்.
4: ஜெனிஃபர், உங்க பேரு? உங்க பேரு?
5: பிளஸ்டி.
4: என்ன படிக்கிறீங்க? பிளஸ்டி.
5: எயிட் ஸ்டாண்டர்ட்.
4: நீங்க என்ன
5: படிக்கிறீங்க? செவன்த் ஸ்டாண்டர்ட்.
4: நீங்க என்ன பண்றீங்க?
5: ஹவுஸ் ஒய்ஃப்.
4: ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க?
5: ஹவுஸ் ஒய்ஃப்.
4: இல்ல, என்ன ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க? இல்ல, இன்னைக்கு திடீர்னு எல்லாரும் கும்பலா பீச் வர காரணம் என்ன?
5: வெளியெங்கிடும்
4: சொல்லுங்க.
5: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி
4: தானே ஆகணும்.
5: ஏமாத்திருவாங்க.
4: உண்மையா சொல்றீங்க, உண்மையா சொல்றீங்க.

0: கொஞ்சம் இருந்தாலும் கேம் விளையாடுவோமா? ஆ சொல்லுங்க, விளையாடுவோமா? இந்த கேம் வந்து ரிப்பீட், இவங்களும் வருங்களா கேமுக்கு? இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க, அப்படி நம்மளும் அதை சொல்லி விளையாடலாம். ஓகேவா? ரிப்பீட் மீ அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணணும், சொல்லணும். ஓகே, இதுதான் வந்து கேம். ஓகேங்களா? சரி, ஒன்
1: ஒன்
0: டூ
1: டூ
0: த்ரீ
1: த்ரீ
0: ஃபோர்
1: ஃபோர்
0: ஃபோருக்கு அப்புறம்
1: ஃபைவ்
0: அவுட்.
1: ரிப்பீட்
0: ரிப்பீட் மீ தானே, ஃபோருக்கு அப்புறம் பார்த்தீங்களா? டேலண்டாக ஃபோருக்கு அப்புறம் என்ன வரணும், ஃபோர் தான் சொல்லணும். ரிப்பீட் மீ இஸ் அ கேம். ஓகே, சரி இப்போ வந்து பாப்பா நீங்க விளையாடுறீங்களா ரிப்பீட் மீ? ஓகே, ரெடியா? ரெட், green,
1: green,
0: color of grass என்ன?
1: color of grass.
0: உங்க பேர் என்ன? அப்படிங்கறதா நான் பயங்கரமா இருக்கு. என் பேர் அந்துவான்.
1: பேர் அந்துவான்.
0: அடடடடா, அது ஓகே. வேற வரலாமா? அது ரிப்பீட் மீல இன்னொரு வரலாமா? 1
1: 1
0: 2
1: 2
0: 3 4
1: 4
0: 5
1: 5
0: 6
1: 6
0: 7 க்கு அப்புறம்
1: 7 க்கு அப்புறம்
0: 8
1: அங்க
0: ஆ அதடா உன்னை ஏமாத்திட்ட பத்தியா நீ தோத்துட்டேன். இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்போம். நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விளாடணும். ஓகே ஓகே, பட் எனிவே சூப்பரா விளாடுங்க மேம். இந்த மாதிரி ஜாலியா இருக்கிற பசங்க ஜாலியா கேம் விளையாடிட்டு பிள்ளைங்க வந்து டென்ஷன் ஆகுதுன்னு சொல்றீங்க.
1: இங்க கூட்டு வந்தா ஜாலியா தான் இருக்காங்க. வீட்டுல இருக்காதான் அம்மா அம்மா அது இருக்காங்க. இங்க நான் கூட்டு வந்து வீட்டுல ஜாலியா
0: வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நல்லா பண்ணீங்க வந்து இதுல இருந்து பார்த்தா வீடு கட்டுறீங்க, அப்புறம் சாப்பிட்டீங்க, தெரியுமா? என்ன பண்ணுங்க,
1: நினைக்கிறேன். வீட்ல இருக்கும்போது எனக்கு வந்து
0: மீனுக்கு பொடி போடுறத பத்தி யோசிச்சிட்டீங்க நினைக்கிறேன்.
1: ஹேண்ட் கிராஃப்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். பசங்க
0: சொல்லி தருவீங்களா?
1: அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த ஷார்ட் வாங்கி கொடுங்க, இந்த வாங்கி கொடுங்க.
0: நீங்க என்ன பண்ணுவீங்க? மீனுக்கு பொடி போடுவாங்க கேட்டு வேற ஏதாவது சொல்லுங்க.
1: பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் சீரியல் பாக்கலாம்.
0: நிகழ்ச்சியில நான் இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடல் விடுதலைக்கு பிறகு.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ரோபன்.
0: சத்தமா பேசுங்க.
1: ரோபன்.
0: ரோபன் என்ன பண்றீங்க?
1: காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
0: காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. உங்க பேரு?
1: ரதிஷா.
0: ரதிஷா, நீ என்ன பண்றீங்க?
1: கென்ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்க. என்ன திடீர்னு இன்னைக்கு மிஸ் பண்ணுறீங்க?
1: தங்கச்சி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க.
0: அடங்கடா அண்ணன் தங்கச்சி சொல்ல கட்டாம பீச்சு அண்ணன் அடிக்கடி பீச்சு கொடுத்துறாரா? என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட?
1: ஐஸ்கிரீம்
0: நிறைய வாங்கி கொடுப்பீங்க போல சாப்பிட. தங்கச்சி ரொம்ப பிடிக்குமா?
1: சரி
0: ஓகே. உங்களுக்கு பாண்டிச்சேரியில எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
1: ராக் பீச்.
0: ராக் பீச். ராக் பீச்ல எதனால ராக் பீச் ரொம்ப பிடிக்கும்?
1: அங்க நைட்ல யாரும் இருக்க மாட்டாங்க.
0: அடவேடா, நீங்க ரொம்ப தனிமையை விரும்புவீங்களோ?
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு பாண்டிச்சேரி பீச்ல ராக் பீச் பிடிக்கும்னு சொல்லுங்க. தனிமையா இருக்கிறதுனால நைட்ல எல்லாம் வந்து பாண்டிச்சேரி பீச்ல உட்காந்துருக்கீங்களா? எதுனால உட்காந்துருக்கீங்க?
1: ஜாலியா இருக்கும். திடீர் திடீர்னு ப்ரோக்ராம் நடக்கும்.
0: ஓகே,
1: ப்ரோக்ராம்
0: பாக்குறதுக்காக சொல்லிருந்தேன். சரி ஓகே. இன்னைக்கு பாண்டிச்சேரி பீச்ல மெரினா பீச் பாத்துருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல ஒரு சில பல கேம்ஸ் எல்லாம் இருக்கும். விளையாடுவோமா? சும்மா ஒரு வேர்ட் கேம் விளையாடுவோமா? ரிப்பீட் மீ அப்படின்றது ஒரு கேம். ஓகேவா? நான் என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணும் நீங்க சொல்லணும். இந்த கேம்ல நீங்க வந்து ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு பிரைஸ் தரேன். என்ன பிரைஸ்ன்றத லாஸ்டா சொல்றேன். ஓகே, கேம் விளையாடுவோமா? 1, 2, 3, 4 அப்புறம்
1: சொல்லிட்டீங்களா?
0: அவுட்டா? அது கேட்டா பரவாயில்ல.
1: 6, 7.
0: உங்க பேரு? என் பேர் அந்துவான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க வந்து என்ன வந்து இந்த கேம் நீங்க டோக்கிங்க, அதனால இந்த கேம்ல நீங்க வின் பண்றீங்க. நீங்க விளையாடுறீங்களா? ஓகே. Red, blue,
1: orange,
0: green,
1: color
0: of grass என்ன சொல்லுங்க?
1: நீங்க
0: ஒரு மீன் வந்து சுறாமீன் வந்து பாதுகாக்கும். நீங்க அந்த புதையில இருக்கும்போது அந்த சுறாமீன் நாங்க நவுந்து போகணும். அப்படின்னா நீங்க என்ன பஞ்சு டயலாக் சொல்லி அந்த சுறாமீன் நவுத்து விடுங்க. நீங்க தொடர்ந்து எஃப்எம் கேட்டுட்டு இருங்க. நான் இன்னைக்கு அலையோட விளையாட நிகழ்ச்சியா பாண்டி மெரினால இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் திருப்பி பேசுவோம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நேரம் 5:58 மக்களை இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அந்துவான் பாண்டியன் வந்து பேசிட்டு இருக்காரு. நிறைவா யார்கிட்ட பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் இன்னைக்கு பாண்டியன் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு அம்மாவும் சொன்னோம், ரொம்ப நேரமா ரெடியா இருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மேரி.
1: உங்க பேர்?
2: ஜோதி.
1: என்ன பண்றீங்க? அந்த காலத்துல இருக்கீங்க. மாங்கா வந்து ட்ரெண்ட் எல்லாம் நிறைய வந்து. உங்க பொண்ணு என்ன நல்லா சாப்பிட்டாங்கன்னு
2: பானிபூரி.
1: பானிபூரி
2: ஐஸ்கிரீம்.
1: அம்மாவுக்கு வந்து ஒரு மாங்கா வாங்கி போட்டு பானிபூரி ஐஸ்கிரீம் சார்.
2: மெரினால நிறைய இருக்கும். நினைக்கிறது பாக்குறது
1: சார். நினைக்கிறது பாக்குறது எல்லாத்தையும் ஜாலியா சாப்பிட வேண்டியதான். ஓகே மேம், சூப்பரா பேசுங்க. இப்போ பாண்டியில நிறைய பீச் இருக்கு. உங்களுக்கு நியூஸ் எல்லாம் பாண்டி பீச் எல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்?
2: ஃபர்ஸ்ட் பீச்னாலே ஃபர்ஸ்ட் ராக் பீச் காந்திதாதா.
1: ஓகே.
2: அப்புறம் மெரினா பீச் ஸ்நாக்.
1: ஓகே.
2: நடந்து டயர்ட் ஆயிட்டேன்.
1: சூப்பர் மேம், சூப்பரா பேசுறேன். சரி ஓகே மேம்.

0: பாண்டிச்சேரி அப்படின்னா நிறைய பீச்சஸ் இருக்கு இல்லையா, மெரினாஸ் இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு எனக்கு இந்த பீச் ரொம்ப ஒரு பர்சனல் டச் இருக்கு அப்படின்னா இந்த பீச்சஸ் எதுனால ராக்
1: சொல்றீங்க?
0: வீட்டுல
1: சாப்பிட்டு
0: கூட்டு போங்க, நாங்களாம் பீச் தான் வரும். என்ன சொல்றாரு, பீச் தான் சாத்தி சில்லி விட்டாங்க
1: அங்க, என்னது கேட்டு போட்டு பூட்டி வச்சிட்டாங்க, அங்க உள்ள போலீஸ்காரங்க மிரட்டுவாங்க, இவங்க போலீஸ்காரங்க எங்களை போலீஸ்காரங்க மிரட்டுவாங்க,
0: இவங்களே உங்களை மிரட்டுவாங்க. நாங்க வந்து குழந்தையா இருக்கும் போது எங்க அப்பா பீச் கூட்டு போனா நைட் டைம் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இது பீச் இருக்காங்க, பீச் வீட்டுக்கு இருக்கு நாலு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதே மாதிரிதான் உங்களையும் மிரட்டி இருக்காங்க,
1: போலீஸ்காரங்க வச்சு தோத்துவாங்கன்னு
0: சொல்லி அவங்களே போலீஸ் அவங்க சொல்றாங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க வந்து யூஸ்வலாவே பீச் பண்ணீங்க, இன்னைக்கு நாங்க எஃப்எம்ல இருந்து வந்திருப்போம். நான் ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு தான் உங்களுக்கு கேட்கறேன். ஒரு சின்ன கேம் ஆடுன்னு சொல்லலாமா? ஒரு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, ஒரு யானை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சீனால காலில கட்டி போட்டிருக்கான். அதோடைய சீனிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 feet தூரத்துல வச்சிருக்கான். அந்த யானை எப்படி போய் சாப்பிடும்?
1: தும்பிக்கையால சாப்பிடும்.
0: தும்பிக்கையால? ஓகே, தும்பிக்கையால தான் சாப்பிடும். எப்படி போய் சாப்பிடும்?
1: கட்டி
0: போட்டு வச்சிருக்காங்க.
1: கட்டி
0: போட்டு எப்படி போய் சாப்பிடுறேன்?
1: கட்டி போட்டு வச்சிருக்காங்க,
0: கால ரெண்டு ஒரு கால தான் கட்டி போட்டுருக்காங்க, இன்னொரு எண்ட கட்டுல இல்ல. நான் வந்து ஒரு செய்யணும் ஒரு கால்னு சொன்னேன். ஓகே, சூப்பர் சூப்பரா பேசுறீங்க. நீங்க இந்த கேம் வந்து தோத்துருக்கீங்கல்ல, அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு பெனால்டி கொடுக்குறேன். கீப் மீ அப்படின்ற கேம் விளையாடலாம். ஓகேவா? ரெடியா? ரெட்
1: ரெட்
0: கிரீன்
1: கிரீன்
0: ஹலோ
1: ஹலோ
0: கிரீன்
1: கிரீன்
0: கலர் ஆஃப் கிராஸ் என்னன்னா
1: கிரீன்.
0: அவுட்டுறீங்க, அவுட் ஆயிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், ரிப்பீட் கிரீன் தான் சொன்னேன். அப்ப கிரீன் சொல்லக்கூடாது. திருப்பி விளாடுவோம். 1, 2, 3, 4 அப்புறம்
1: 5
0: அவுட். நீங்க என்ன டக்கு டக்கு டக்கு அவுட் ஆயிருந்தீங்களே, இது சரியில்லை. இப்ப 4க்கு அப்புறம் 5 சொல்லக்கூடாது. நான் என்ன சொன்னா அதுதான் நீங்க
1: சொல்லலாம்.
0: ரிப்பீட் கிரீன். ஓகே, திருப்பி ரிப்பீட் கிரீன் விளாடுறோம். ஓகே, வா ரெடியா? பாண்டி மெரினாலுமே சூப்பரா போச்சு. ஃபேமிலிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கூட சூப்பரா ஃபன் பண்ணாங்க. கடைசியா நிறைவு தருணத்துக்கே வந்துட்டா, இனிமே நான் சூப்பரா போச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள். 2.8

0: நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நாகரிக வலிமை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் 2 உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் 1951 ஆண்டு புனரமைக்கப்பட்ட சோம்நாத் கோவிலின் 75 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11 தேதி குஜராத்தில்

0: உள்ள சோம்நாத் கோவிலுக்கு செல்கிறார். நேஷனல் டெய்லி நாளிதழில் பிரதமர் எழுதியுள்ள கட்டுரையில், சில மாதங்களுக்குள் சோம்நாத் தொடர்பான இரண்டு முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என்று கூறியுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கோவில் மீதான முதல் தாக்குதல் நடந்து 1000 ஆண்டுகளை குறிக்கும் சோம்நாத் சுவாமிவான் பர்வ் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். சோம்நாத் இந்தியாவின் நாகரிக வலிமை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளம் என்று பிரதமர் கூறினார். கோவிலின் பயணம் அழிவதிலிருந்து படைப்புக்கான இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும், தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் இடர்பாடுகளுக்கு பிறகும் நம்பிக்கை மற்றும் கலாச்சாரம் எவ்வாறு உயிர் வாழ முடியும் என்பதை காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். நாட்டிற்கு ஆகாஷ்வாணி ஆற்றிய 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மராத்தான் ஆகாஷ்வாணி பவனில் தொடங்கி கிருஷி பவன், ரயில் பவன் மற்றும் ரிசர்வ் வங்கி கட்டிடம் வழியாக சென்று மீண்டும் ஆகாஷ்வாணி பவனில் நிறைவு பெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்.
1: ஆகாஷ்வாணி 1936 நிறுவப்பட்டது. இது நாட்டின் மிகவும் நம்பகமான ஒலிபரப்பு தளங்களில் ஒன்றாக தொடர்ந்து விளங்குகிறது. டிஜிட்டல் உலகம் ஆதிக்கம் செலுத்தும் இந்த காலகட்டத்திலும் ஆகாஷ்வாணி மக்களின் வாழ்வில் ஒரு தனிச்சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது பழமையையும் தற்கால மாற்றங்களையும் ஒருங்கிணைக்கிறது. இது செய்திகள், இசை மற்றும் பொது சேவை நிகழ்ச்சிகளை பல்வேறு மொழிகளில் ஒலிபரப்பி வருகிறது. ஆகாஷ்வாணி தனது புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் பங்காற்றி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டி ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான இந்தியா என்ற அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் மற்றும் பிரசார் பாரதி ஊழியர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று நடைபெற்ற மாரத்தானில் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் நிறைவு பதக்கம் வழங்கப்பட்டதுடன் ஆண் மற்றும் பெண் பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. பிரசார் பாரதி தலைமை நிர்வாக அதிகாரி திரு கௌரவ் திவேதி மற்றும் ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் ஆகியோர் இந்த மாரத்தான் ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நாடு தழுவிய மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று கூறிய திரு கௌரவ் திவேதி, இந்த மாரத்தான் உடற்பயிற்சி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்றார். மேலும் இந்த மாதம் முழுவதும் நாட்டிலுள்ள 232 ஆகாஷ்வாணி கேந்திரங்களிலும் தொடர் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார்.
0: மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்தலை மேற்பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சரும் மத்திய பார்வையாளருமான திரு அமித்ஷா கொல்கத்தா சென்றுள்ளார். விமான நிலையம் சென்றடைந்த அவரை மாநில தலைவர் திரு ஷமிக் பட்டாச்சாரியா, மத்திய இணையமைச்சர் திரு சுகந்த் மசூந்தர், மூத்த தலைவர்கள் திரு சுவேந்த் அதிகாரி, திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். விமான நிலையத்திலிருந்து திரு அமித்ஷா தட்சிணேஸ்வர் காளி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த பின்னர் பிற்பகல் பிஸ்வா பங்களா கன்வென்ஷன் சென்டரில் பிஜேபியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடவுள்ளார். அப்போது சட்டமன்ற கட்சித் தலைவர் முறையாக தேர்ந்தெடுக்கப்படுவார். திரு அமித்ஷா நாளை காலை பிரிகேட் அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொள்ள உள்ளார். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதன் காரணமாக கொல்கத்தாவில் சுமார் 4000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் விமானப் போக்குவரத்து சந்தையான இந்தியா நிதியுதவிக்கான முக்கிய உலகளாவிய இடமாக மாறி வருகிறது என்று மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் உள்ள கிஃப்ட் சிட்டியில் இன்று நடைபெற்ற விமான நிதி உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகிற்கு இந்தியாவின் சாரளமாக குஜராத் செயல்படுகிறது என்றும் இந்த துறையின் அதிவேக வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைத்தார். 2026 ஆண்டில் மட்டும் உள்நாட்டு பயணிகள் போக்குவரத்து 191 மில்லியனை எட்டியதன் மூலம் உலகில் 3வது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்டார். கடற்படை விரிவாக்கத்தில் மட்டுமல்ல, உலகளாவிய தொழில்துறையுடன் போட்டியிட்டு வழிநடத்தும் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது என்று அமைச்சர் கூறினார். வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை அடைவதற்கு அவசியமான நீண்டகால நிதி உள்கட்டமைப்பு சொத்தாக விமானத்தை பார்க்க வேண்டும் என்று பங்குதாரர்களை அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி விநியோகம் சீராக இருப்பதாகவும், எந்தவொரு விநியோகத்திடமும் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற அமைச்சர்களுக்கிடையிலான கூட்டத்தில் உரையாற்ற

0: பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி சுதாதா சர்மா, மேற்காசியாவில் மாறிவரும் சூழலுக்கு மத்தியில் வீட்டு உபயோக நுகர்வோர் எரிவாயு பற்றாக்குறை எதிர்கொள்ளாமல் இருப்பதையும் விலைகள் நிலையாக இருப்பதையும் உறுதி செய்வதே மத்திய அரசின் நோக்கமாகும் என்றும் கூறினார். மார்ச் மாதம் முதல் 600,000 மேற்பட்ட பிஎன்ஜி இணைப்புகளுக்கு எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 266,000 மேற்பட்ட புதிய இணைப்புகளுக்கான உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திருமதி சர்மா கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோல் அல்லது டீசலுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் அவர் உறுதிபட கூறினார். மேலும் வளைகுடா நாடுகளுடன் மத்திய அரசு தனது நல்லுறவை தொடர்வதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோரும் இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்டனர் என்றும் திரு ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்த 3 நாள் கம்பன் விழாவை தொடக்கி வைத்தார். துணைநிலை ஆளுநர், எழுத்தாளர்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கம்பன் விழாவில் 2வது முறையாக பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இலக்கிய பண்பாட்டு மரபில் ராமாயணத்திற்கு எப்போதும் ஒரு சிறப்பான இடம் உண்டு என்றும் கூறினார். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறுகையில்,
1: நாட்டின் மக்களுடைய பண்பும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதைதான் கம்பன் நமக்கு உணர்த்துகிறார். இன்று நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிய நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சி வெறும் பொருளாத வளர்ச்சியாக மட்டுமல்ல, அது அறம் சார்ந்த வளர்ச்சியாக, ஒட்டு மொத்தமான சமுதாயத்தையும் உள்ளடக்கிய முழுமையாக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாரம்பரிய இலக்கியங்கள் அமைத்துக் கொடுத்து இருக்கிறது என்பதை கம்பராமாயணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்பர் கற்றுத்தருகிறார். அவர் சொல்லும் தலைமை பண்பு, ஒழுக்கம், தியாகம் போன்றவை இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையானவை. இந்த சிறப்புகளால் தான் கம்பராமாயணம் காலத்தை கடந்து இன்று வாழ்ந்து வருகிறது.
0: பின்னர் பேசிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ராமசுப்ரமணியன், தொடர்ந்து 59 ஆண்டுகளாக 3 நாள் நிகழ்ச்சியாக நடைபெறும் ஒரே கம்பன் விழா புதுச்சேரி கம்பன் கழகம் நடத்தும் இந்த விழாதான் என்று பாராட்டினார். அடுத்த ஆண்டு தன்னுடைய 60வது ஆண்டை எட்டும் போது இந்த விழா இன்னும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் கூறினார். மொழி, கலாச்சாரம், இனம், நாடுகளை தாண்டி கம்பன் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இந்த உலகத்தில் வேறு எந்த கவிஞனும் ஏற்படுத்தவில்லை என்று அவர் கூறினார். உண்மை, வாய்மை, மெய்மை ஆகியவற்றின் மேன்மையை கம்மன் அயோத்தியா காண்டத்தில் விளக்கியதே போல் எந்த கவிஞனும் காட்டியதில்லை என்று திரு ராமசுப்ரமணியன் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவருமான திரு ராமசுப்ரமணியன், கம்மன் கழக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு செல்வகணபதி, கம்மன் கழக செயலாளர் திரு சிவக்கொழுந்து, கம்மன் கழக நிர்வாகிகள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் விழாவில் பங்கேற்றனர். 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81வது ஆண்டு நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் உலகப்போரின் போது உயிர்நீத்த போர் வீரர்கள் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தொங்கன், புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணைத் தூதர் திரு எட்டியன் ரோலான் பியக் ஆகியோர் உயிர்நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் டெல்லி கொல்கத்தா அணிகள் களம் காண்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நாகரிக வலிமை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று தொடங்கியது. புதுச்சேரி 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81வது ஆண்டு நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திக்கு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதை நூற்றி ரெண்டு பிள்ளை டிக்கெட் கொண்டு இருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நேர்கள் அனைவரும் உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான ஷோ மனவிரும்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க போகிறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 என்ற எண்கள் கால் பண்ணுங்கள். வெளியூர் நேர்கள் மற்றும் மொபைல் கால் பண்ணுறவங்க வந்தீங்கன்னா 0413 என்ற குறிப்பிட்ட எண்களை சேர்த்து கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் முதல் நேர் யார் தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் கிராமம் முருகன்.
1: ஓகேங்க சார். முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் வந்து சிட்டிசன், பாடல் வந்து பூக்காரா பூக்காரா பூக்குன்னு எத்தனை சொல்லி வீடு, அந்த பாடல் வேணும் சார்.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கிட்ட ஜெயப்படுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி சார் உங்களுக்கும்.
1: தொடர்ந்து கிளைஞர் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம் முதல் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: பொன்மாலை வணக்கங்கள். நல்லம் நல்ல மரியாவல் நீண்ட இடைவெளி விட்டு மீண்டும் தன்னுடன் உரையாடும் சந்தர்ப்பம் கிடைத்ததை உறவுடன் ஏற்றுக்கொண்டு பேசுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு, கமலஹாசன் நடித்த ஒரு படம் பேர் சொல்லும் பிள்ளை. பழைய படிக்காத மேதையை உள்ளா பண்ணி பேர் சொல்லும் பிள்ளைன்னு திரும்ப எடுத்தாங்க. இதுல விளக்கேட்டே வெளிச்சேட்டே வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு பாடல், நல்ல ஒரு துள்ளிசை பாடல்.
3: நீங்களும் உங்க விருப்பமான பாடல் கேட்க விரும்பலாம். 2271760 என்ற எண்களுக்கு வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0431 என்று குறிப்பிட்டு கால் பண்ணுங்க. என்றும் உங்கள் மனதோடு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்பதே உங்களுடைய ஃபேவரட் ஷோ, உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் கேட்கறதுக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு. ஸோ நிகழ்ச்சியில் வந்திருக்க மருத்துவ நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாராவது பேசுறீங்க?
1: வெளியூர்
0: நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்றும் உங்கள் மனதோடு

0: பூவேணி யார் சொல்லி வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேரம் 6:41 நிகழ்ச்சியில் மனைவி நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரம் எடுத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க சார்.
1: தனியாத தாகத்தோடு பாடல் கேட்க வந்திருக்கிறேன். எந்த விருப்பமாய் இருவர் பாடிய ஒரு பாடலை எனக்காக தாருங்களேன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய ஃபேவரட் ஷோ மலர்மது நிகழ்ச்சி செகண்ட் இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ நேராக தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வண்ணீர் பாலத்திலிருந்து ரமேஷ் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். இப்ப இதுனமாறு படத்திலிருந்து அம்மாடி இதுதான் காதலர் அருமையான பாட்டு சார். இந்த
0: பாட்டு ஓகேங்க சார். உங்களுக்கான பாட்டு வரது கிட்ட ஜெய் பண்ணுங்க கண்டிப்பா.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. வெளியே நேரில் வந்து 0413 குறித்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. ரெயின்போ பொது என்றும் உங்கள் மனதோடு. அம்மா

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்பதை உங்களுடைய ஃபேவரட் ஷோ. இந்த நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வரைவில் கங்காதரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இந்தியன் ரத் ரெக்கார்ட்ல இருந்து பச்சை கிளிகள் தோரோடு.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. அவ்வளவு நன்றி.
1: நன்றி சார். உங்கள்
0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்களையத்துடன் மன விரும்புதல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேருக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக நம்ம மறந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இன்று 9:15 தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சி இருக்குது. உங்களுக்கான சூப்பரான சாங்ஸ்லாம் இருக்குது, மெலடி மேஜிக்ஸ் மாதிரி ஒரு மெலடியான சாங்ஸ்லாம், நைட் மெலடி சாங்ஸ் நிறையா இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணி உங்களுடைய சாங்ஸை உங்களுடைய இரவை வந்து இனிமையாக கழிங்க. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புது 98.8 என்றும் உங்கள் மனதோடு. இனி தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். நாட்டிற்கு ஆகாஷ்வாணி ஆற்றிய 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மராத்தான் ஆகாஷ்வாணி பவனில் தொடங்கி கிருஷி பவன், ரயில் பவன் மற்றும் ரிசர்வ் வங்கி கட்டிடம் வழியாக சென்று மீண்டும் ஆகாஷ்வாணி பவனில் நிறைவு பெற்றது. மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்தலை மேற்பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சரும் மத்திய பார்வையாளருமான திரு அமித்ஷா கொல்கத்தா சென்றுள்ளார். விமான நிலையம் சென்றடைந்த அவரை மாநில தலைவர் திரு ஷமிக் பட்டாச்சாரியா, மத்திய இணையமைச்சர் திரு சுகந்த மஜும்தர், மூத்த தலைவர்கள் திரு சுவேந்து அதிகாரி, திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் மாணவிகள் அதிகளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 2 முதல் 26 வரை நடைபெற்ற +2 தேர்வில் தமிழகத்தில் தேர்ச்சி விகிதம் 95.2 என்றும், மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 3.81% அதிகம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கடந்த 2024 வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நீதிபதி சுமதி விசாரணை முடிவில் கருணாஸ் குற்றவாளி என உறுதிப்படுத்தி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து இன்று தீர்ப்பு வழங்கினார். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் டெல்லி கொல்கத்தா அணிகள் களம் காண்கின்றன.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்பத நிகழ்ச்சி தான். நேரம் 7:04:35 ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல் கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 என்று கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ணவங்க தான் 0413 என்ற குறிப்பிட்ட எங்களை சேர்த்து கால் பண்ணி உங்கள் விருப்பமான பாடல்கள் பதிவு செய்து ஜாலியாக பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மலர் முதல் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த டேர் யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார், சொல்லுங்க. என்ன பண்ணலாம்?
1: சூப்பரா இருக்காங்க. ஓகே சார், இப்போ உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம்
0: தேங்க்யூ சோ மச்.
1: வைகாசி பிறந்தாச்சுல இருந்து சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கான சாங் வந்து கேட்டேன். தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேட்கிறது FM 90.9 ரெயின்போ என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை வரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கும் தேநீர் வளர்ப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், பண்ணைச் செய்திகள் இடம்பெறும். கேட்டு உங்களுடைய பயனடைவீர்கள்.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 இன்று இரவு 9:15 தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த மெல்லிசை பாடல்கள் இடம்பெறும். கேட்டு ஜெய் பண்ணுங்கள்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது

புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000க்கும் மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா,

எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக் தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:26 23 நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்பத நிகழ்ச்சி. வெல்கம் பேக் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சியில் வந்து விருப்பமான பாடல்கள் கேட்க போறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ண வந்தால் 0413 என்ற குறிப்பிட்ட சேர்த்து கால் பண்ணுங்க. என்றும் உங்கள் மனதோட நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடல் கேட்கலாம்.

நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ, மனோரம் இந்த நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரம் அடுத்துக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், வீராம்பட்டி நான் அன்பழகி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓகேங்க மேம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு அண்ணாமலை படத்துல இருந்து அண்ணாமலை அண்ணாமலை.
2: கண்டிப்பா உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் மேடம், தேங்க்யூ கால் பண்ணுங்க. நீங்களும் உங்க விருப்பமான பாடல் கேட்கலாம். 2271760 என்ற எண்களுக்கு நீங்கள் குறியீட்டு சேர்த்து கால் பண்ணுங்க. 0413 குறியீட்டு சேர்த்து கால் பண்ணி உங்களோட விற்பனை பாடல் கேட்ட பதிவு செய்யுங்க. தொடர்ந்து கிழக்கு எஃப்எம் 90.8 என்று உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்ப நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மாதிரி நேரம் எடுத்துக்கலாம். வணக்கம், யாரும் பேசுறீங்க?
3: வணக்கம், சேவராப்பட்டினம் தமிழ்ச்செல்வி பேசுறேன்ப்பா.
2: ம், சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
2: என்ன விருப்பமான பாடல் வேணும் சொல்லுங்க.
3: ரக்க படத்துல இருந்து கண்ணை காட்டு போறோம்.
2: கண்டிப்பா உங்களுக்கு அந்த சாங் வருது கேட்டது.
3: ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன். 102.8 பாட்டு கேட்க இத்தனை நாளா பார்த்திருந்தேன்.
2: தேங்க்யூ சோ மச். உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பேரு உதவியா இருக்குது, எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை உருவாக்குது. தேங்க்யூ சோ மச்.
3: தேங்க்யூ.
2: தொடர்ந்து கேளுங்க இது FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரம் அடுத்து வச்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தென்மேலிருந்து கணேஷ் ராஜா பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: இந்த ஜூஜி பாட்டுலேருந்து
0: என்றும் உங்கள் மனதோடு.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ பொது 92.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம, இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இருக்கும் அடுத்த நேரம் அடுத்த வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ முன்னேற, வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் இது பேசுறீங்க?
4: எம் அபுஸ் அலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: படம் கும்பக்கார தங்கையா, பாடல் கும்பக்கார, அந்த பாடல் வரீங்களா சார்?
3: கண்டிப்பா, உங்களுக்கு பாட்டு வருது கேட்ட ஜெயப்படுக்கு. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப
4: நன்றிங்க சார்.
3: நன்றி. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ பொது 92.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: வரும் பாடலோடு மனவிரும்புதை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நாட்டின் அதிகாரமளித்தல் மற்றும் பாதுகாப்பு என்பது எல்லைகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் நாட்டு மக்களின் பாதுகாப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய ராணுவத்துடன் திரங்கா மலை மீட்பின் 10வது ஆண்டு நிறைவடைந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகாரம் பெற்ற இந்தியா என்பது எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கும் என்றும், சமூகங்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் என்றும், பேரழிவு காலங்களில் ஒவ்வொரு உயிரின் பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார். இந்தியா ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளின் உறவானது வரலாறு, மனித பிணைப்பு மற்றும் பகிரப்பட்ட உயர்ந்த லட்சியங்கள் ஆகியவற்றின் சங்கமத்தை பிரதிபலிக்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று பிற்பகல் 2:30 தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபியின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலா 1 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு ரங்கசாமி, பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தெரிவித்தார். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் தனித்துவமான சாதனைகளுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கப்படுகிறது. 2027 குடியரசு தினத்தில் அறிவிக்கப்பட உள்ள பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி செய்தி விளம்பரத்துறை தெரிவித்துள்ளது. ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணியால் ஆட பணிக்கப்பட்ட டெல்லி அணி சற்று முன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா தூக்கிடுவாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள்,
1: நாடக கலைஞர்கள்,
3: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.

0: உலகத்தையும் சுத்த வேணாம், உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல்.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நேரம் 9:16:12. நேர்கள் அனைவரையும் தேன் சிந்து தேவாலயம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். நிலவின் நிழலில் நாம் பகல் நேர பரப்புகள் ஓய்ந்து பறவைகள் தத்தம் கூடு திரும்பி உலகமே உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் வேலை உன் நினைவுகளை தாளாட்ட ஏதோ ஒரு மெல்லிசை. தேன்சு தேவாடம் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். பிரதீப் குமார் மற்றும் ஸ்ரேயா கோஷன் இணைந்த பாடல்.

நேரம் 9:21, 42 நொடிகள். ஜன்னல் வழியே வீசும் சில்லென்ற காற்று, வெண்ணிலவின் மெல்லிய வெளிச்சம், உன் இதய துடிப்பின் லயம், இந்த இரவை அழகாகப் போகிறது இந்த ராகம். நீங்கள் கேட்டிருந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் இணைந்து பாடிய பாடல். தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

தனிமை என்பது வெறுமை அல்ல. உன்னோடு நீ பேசிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன்னதமான நேரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த உரையாடலுக்கு உயிரூட்டுகிறது இந்த இனிய இரவு. இந்த இனிய நிரவின் பாடல்களும் சேர்ந்து. நேரம் 9:27:22. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவாலம். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல், ஹரிச்சரண் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இதே FM 92.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:32 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வாடும். பேசும் வார்த்தையின்றி மௌனம் ஒரு மொழியாய் மாறும் தருணம், விழிகள் சொல்லாத கதைகளை இன்று இந்த இசை சொல்லும். இந்த மெல்லிசையோடு கரைந்து போங்கள், இரவோடு இரவாக விண்மீன்களாய் ஒளித்து கொண்டிருங்கள், காலம் ஒளித்து கொண்டிருக்கும் வரை. இந்த பாடலோடு ஒரு மொழியுடன் பயணம் செய்வோம். ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

கடந்த காலத்தின் பக்கங்களில் தொலைந்து போன உன் நினைவுகள் இன்று இந்த மெல்லிசையில் மறுபடியும் துளிர் விடுகிறது ஒரு பூவை போல. நேரம் 9:42. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். நிகழ்ச்சியில் ஒரு மருத்த பாடல் பிரதீப் குமார் மற்றும் தி ஆனந்த் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

யாரும் இல்லாத இரவில் உன் கரங்களை பற்றி கொள்ளும் தோழனாய், உன் மனபாரத்தை இறக்கி வைக்கும் தோழியாய் கூடவே வரும் இந்த இசை. இசை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் 90.8 தேன் சிந்து தேவானம். நேரம் 9:48 நிமிடம் 16 நொடிகள்.

வானத்தில் ஒரு வெண்ணிலவு, என் இதயத்தில் ஒரு உன்னிலவு, இரண்டும் சேர்ந்து உன்னை உறங்க விடாமல் இசையால் கட்டிப்போடுகிறது. தேன் சிந்த தேவாலம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சாஷா திரிபதி மற்றும் சத்யபிரகாஷ் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: 45க்கு கேட்கலாம்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேர்களை, நமது FM ரெயின்போ 101.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 10:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்தது வானம். வானத்தில் ஒரு வெண்ணிலவு, என் இதயத்தில் ஒரு உன்னிலவு. இரவு என்பது கருப்பு மட்டுமல்ல, அது பல வண்ண கனவுகளின் பிறப்பிடம். கண்களை மூடி கனவுகளில் மிதக்க வாருங்கள் இந்த மெல்லிசை பயணத்தில். தொடர்ந்து கிளங்கிய ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு பீட்சா திரைப்படத்திற்காக பிரதீப் பாடிய பாடல் கேட்கலாம்.

உடல் களைத்து உள்ளம் தளர்ந்து உறக்கம் தேடும் உனக்கு ஒரு தாயின் தாலாட்டை மாறும் இந்த தென்றல் இசை. நேரம் 10:05. ஹரிணி பாடிய பாடல் கேட்கலாம். டார்லிங் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 108.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:10, 19 நொடிகளில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். சிறு பாடல்கள், சில பாடல்கள் கண்ணீரை வரவழைக்கும், சில பாடல்கள் புன்னகையை பூக்க வைக்கும். உன் மனதின் அலைக்கும் ஏற்ப இன்று நனையட்டும் இந்த இசை மழையில், உதிரட்டும் உன் புன் சிரிப்புகள். ஸ்ரீ ஸ்ரீராம் பத்மலாபா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இதே FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

தூரத்து தென்றல் வந்து சொல்லும் செய்தியில் பிரிந்தவர்களின் நினைவு வாடட்டும். கவலை வேண்டாம், இசையால் உங்கள் இதயத்திற்கு பாலம் அமைப்போம். பூஜா வித்யாநாதன் இணைந்து பாடிய பாடல் கேட்போம். தொடர்ந்து கேள்வி ரெயின்போ பொதுவை 92.8 என்றும் உங்கள் மனதோடு.

மதுவின் மயக்கத்தை விட ஒரு நல்ல இசையின் மயக்கம் பேரானந்தது. இந்த போதையின் உன்னை மறக்க ஒரு தேன் இசை பாடல் இதோ வருகிறது. தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் ரெயின்போ பதவி 100.8 என்றும் உங்கள் மனதோடு நேரம் 10:34 36 நொடிகள். ஹரிஷ் ராகவேந்திரா மகதி இணைந்து பாடிய பாடல்.

தேடியும் கிடைக்காத ஒரு அமைதி. தேடாமலே கிடைக்கும் இந்த இசையில் தொடரட்டும் நமது ராக பயணம். கேட்கும் வரமெல்லாம் இசையாய் அமையட்டும். நேரம் 10:33. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். நிகழ்ச்சியில் ஒரு மரத்து பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுவர்ணலதா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

வெளியே அமைதி நிலவினாலும் உள்ளுக்குள் ஓடும் எண்ண அலைகளுக்கு ஒரு வடிகாலாய் அமையட்டும் இந்த மெல்லிசை ராகங்கள். நிசப்தம் தேடி அலையும் மனதிற்கு ஒரு இலைப்பாறுதல் இங்கு தான் கிடைக்கிறது. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம். தேன் சிந்தது பாடம் நிகழ்ச்சியில்

நேரம் 10:40 23 நொடிகள். காயப்பட்ட இதயங்களுக்கு மருந்தாக, களைத்து போன மனதிற்கு மருந்தாக இன்றும் உங்கள் காதுகளில் தேனாக பாய்கிறது இந்த இசை. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியை இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிளங்கி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு. நேரம் 10:40 43 நொடிகள்.

நேரம் 10:45, 20 நொடிகள். இசை நின்றாலும் அதன் ரிங்காரம் உன் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கும். இந்த இனிமையுடன் கனவுகளில் தேசத்திற்கு பயணம் செய்ய தயாராகுங்கள். இன்னிசை மழையோடு சேர்ந்து தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டிவி கே கோபாலகிருஷ்ணன் இந்த பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கலகி எஃப்எம் 90.2 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:50 23 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேவானம். இரவு விடைபெறுகிறது, நிலவும் மறையப் போகிறது, ஆனால் இசை ஒன்று உன்னோடு இருக்கும். இனிய கனவுகளுடன் உறங்கச் செல்லுங்கள் என்ற எண்ணத்தில் வெள்ளிசையில் கரைந்து போவோம், மிதந்து போவோம். அங்கும் இங்குமாய் நாம் ரிங்காரம் இட்டுக் கொண்டிருப்போம். கேஜிஎஸ் தாஸ் மற்றும் கேஎஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்போம். தொடர்ந்து கிழங்கு 92.8 என்றும் உங்கள் மனதோடு

நேரம் 10:55, 36 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். இன்று இந்த மெல்லிசை பயணத்தில் என்னோடு பயணித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு இனிய இரவில் சந்திப்போம். இதுவரை இனிய இரவு வணக்கம். விடைபெற்றுக் கொள்ளும் நேரமெல்லாம் நான் உன்னோடு காத்து கொண்டிருக்கிறேன் மெல்லிசையோடு. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல், உமாரம்மன் பாடிய பாடல் கேட்கலாம். பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேளுங்க இந்த ஃபார்ம் 90.2 என்று உங்கள் மனதோடு.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரில் 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்கியிருக்கிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்கு மர சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாளரப்பெறும் முதல் பகுதி. இதில் காத்துமுத்துவாக மேலிடத்தர தாசுதில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் பூஜ்ய கழிவு மேலாண்மை மற்றும் இயற்கை சார்ந்த கொண்டாட்டங்கள் வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுவ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நேரலை நிகழ்ச்சி. 11:02 மெலடி மேஜிக். 11:30 வரை மற்றும் 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக் இடம்பெறும். 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 டெல்லி ஏஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரலை நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே லைவ் நேரலை நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தி வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் நேரலை நிகழ்ச்சி. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனவிரும்பதை நிகழ்ச்சி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்திதை வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸின் நாளை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு அனைத்தும் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 7:00 முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்தியும், 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1,215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மேலை வரிசையின் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுவ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல். டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி பாட்டு, ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் மிருதங்கம். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரலை நிகழ்ச்சி கோடைக்கால உணவு. 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல். 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக் கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீ

0: The National Center for Disease Control, Integrated Disease Surveillance Program, World Health Organization, and other international health authorities. Somnath Amrit Parv will be celebrated to mark the 75th anniversary of the reconstruction of Somnath Temple. The Prime Minister, Narendra Modi, will participate in the Somnath Amrit Parv on the 11th of this month at Prabhas Patan in Somnath. Speaking to media, Gujarat State Cabinet Minister Jitubhai Vaghani said that various events will be organized at Somnath as part of the Somnath Amrit Parv, showcasing India's rich cultural and heritage traditions. And that is the end of this news bulletin.
1: இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 90.8. நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 90.8 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.